வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 22 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5 மணி 57 நிமிடம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6 மணி. குறளும் விளக்கமும். டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் தெளிவுரையுடன். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் செய்நன்றி அறிதல் அதிகாரத்தின் முதல் குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. இதற்கான விளக்கம், தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது. குறளும் பொருளும் மீண்டும், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் தெளிவுரை, தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது. குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி பாமாலை பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, தொடர்ந்து உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி முருகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வியாசர்வாடி ஜி. கோதண்டராமன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை,

0: கடலூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30க்கு கவிதையும் கானமும். நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு தேசபக்தி பாடல்கள், 11:10க்கு 12வது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி ஜவுளி அமைச்சகம் கைத்தறி தினத்தையொட்டி ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் நமது இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். பகல் 12:10க்கு சங்கீத சாரல், 12:50க்கு மெல்லிசை பாடல்கள். பகல் 1:10க்கு என்னுயிர் தோழி, 1:45க்கு மாநில செய்திகள், 1:55க்கு பாடல் ஒன்று. பகல் 2:15க்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரையிசை. பகல் 2:30க்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, சூலூர் அப்பநாயக்கம்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். எமது மாலை ஒலிபரப்பில் 5:30க்கு திரையிசை, 6:10க்கு பாமாலை பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:40க்கு முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30க்கு ஏறும் ஊரும். காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம். 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கண்டதேவி அழகர் சாமி அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெறும். திருச்சி ஆர். தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Tanvi Gupta. Prime Minister Narendra Modi has urged every citizen to celebrate National Handloom Day today with enthusiasm and joy. Sharing a video message, Mr. Modi said that on August 7, 1905, the Swadeshi movement was launched as part of India's struggle for independence, and people from all walks of life united and fought a historic battle against British rule. He encouraged people to support poor weaving families and artisans who create fabrics with their own hands.
2: अंग्रेजों के खिलाफ देशवासियों ने एक बहुत बड़ी लड़ाई लड़ी, जन जन जुड़ गए। मैं आज आग्रह करता हूँ 7 अगस्त हैंडलूम डे, हमने इतने ही उत्साह और उमंग के साथ हैंडलूम डे मनाना है। और हैंडलूम डे मनाने का मतलब है बुनकर परिवार, जो अपने हाथों से अपने छोटी छोटी घर में लूम पर कपड़े बनाते और नई नई वेराइटीज होती है। आप देखिए ना क्या कुछ नहीं है। और आप भी तो इस प्रकार से एक हैंडलूम की वैरायटी के साथ GRWM वीडियो करके जरूर दुनिया के सामने अपनी बात रख सकते हैं, हैंडलूम के लिए लोगों को प्रेरित कर सकते हैं। हमारा काम है आत्मनिर्भर भारत बनाने के लिए हमारे इन छोटे छोटे गरीब परिवारों को भी आर्थिक रूप से समृद्ध कर। आइए हम स्वयं हैंडलूम से कुछ न कुछ खरीदें।
1: National Handloom Day is observed every year on the 7th of August to commemorate the Swadeshi movement launched on the same day in 1905. Ministry of Textiles will organize a national function at the Rashtrapati Bhavan Cultural Center today to celebrate 12th National Handloom Day. President Draupadi Murmu will join the event as the chief guest with Union Textiles Minister Giriraj Singh and Minister of State Pabitra Margarita attending the program. The Textiles Ministry said that the function aims to celebrate India's rich handloom heritage and recognize the contribution of the handloom weaving community to the nation's cultural and economic development. The Union Cabinet yesterday approved Gobardhan, the National Circular Bioenergy Scheme, with a total outlay of 23,730.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரைப் போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால்தான் சுற்றம் சுற்றமாக சுற்றியிருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தை எல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக

0: சொல்வதாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பது இல்லை, ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய ஔவை மூதாட்டி உரைத்தார்கள். உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். வாழ்க்கை உற்சாகம் நிறைந்தது, நமது உற்சாகம் நம்மை முன்னோக்கி கொண்டு செல்லும் என்ற இந்த சிந்தனையோடு இந்நாளை நாம் பொன்னாளாக்குவோம். நேரம் 6:15. ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதற் பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் பாடியிருப்பது.

விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-80%, பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணி

0: மணிக்கு 12 16 கிலோமீட்டர் வரை காற்று பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். இளம் பருத்தி பயிரில் நீர் தேங்குவதனால் ஏற்படும் பயிர் வேரழுகளை தவிர்க்க போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஆடிப்பட்டம் கொடி வகை பயிர்களான பீர்க்கங்காய், பாகற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரசல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 325 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் மழையில்லாத நாட்களில் தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களைச் சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரினை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம், நெல் ஆதார விதை கோ 54 ரகம் 1770 கிலோ இருப்பில் உள்ளது. விலை 44 ரூபாய் 1 கிலோவிற்கு. நெல் ஆதார விதை கோ 56 6180 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55 1567 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52 2858 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோவின் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54 60 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56 2000 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: Farm to City.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
1: Farm to City. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்.

0: வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
5: என்னன்னு தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
6: மார்க்கா சொல்லு.
4: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: எப்பமா?
4: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.
7: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
8: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 11:10 12வது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் நமது இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநிலச் செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலீஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினைக் கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினைக் கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின்

0: தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ரூபா ஸ்டைஃபண்ட் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்கா மாதம் 3000 ரூபா ஸ்டைஃபண்ட் தரோம். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ எக்ஸாம் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரோம்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரீக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும் அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில்

0: நான்கு நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 0.8% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வி ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: மலைகளிலிருந்து ஏராளமான பயன்களை பெறுகின்றோம். குறிப்பாக பல அரிய வகை மரங்கள் விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் நுண் உயிர்களுக்கு வாழ்விடமாகவும் பலவிதமான நறுமணப் பொருட்கள், சந்தனம், தேன் போன்றவையும் நமக்கு கிடைக்கின்றன. இவ்வளவு நன்மைகளை தரும் மலைகள் சில சமயங்களில் மலை அடிவாரங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிர் சேதமும் பொருட்சேதங்களும் ஏற்படுகின்றன. இதை போலவே சில இடங்களில் வீடுகள், கிராமங்கள் மண்ணில் புதையுண்டு போகின்றன. நிலச்சரிவு ஏற்படும் இடங்களில் வாகனங்கள், மின் கம்பங்கள் மற்றும் பாலங்கள் கடுமையாக சேதமடைகின்றன. நிலச்சரிவுகளால் ஆறுகளின் வழித்தடம் மாறி விவசாய நிலங்கள் பாதிப்படைகின்றன. நிலச்சரிவுகள் பொதுவாக இயற்கையான காரணங்களான தொடர்ச்சியான அல்லது அதிகப்படியான மழைநீர் மண்ணில் ஊடுருவி அதன் உறுதித்தன்மையினை குறைத்து நிலச்சரிவை உண்டாக்குகின்றது. நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள் போன்றவையும் மலைப்பாறைகளை பலவீனப்படுத்தி நிலச்சரிவை ஏற்படுத்துகின்றது. மலைப்பாங்கான பகுதிகளில் பாறைகள், மண் மற்றும் குப்பைகள் புவியீர்ப்பு விசையின் காரணமாக சரிவது கூட நிலச்சரிவு என்கின்றார்கள் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள். மலைகளில் உள்ள மரங்களை வெட்டுவதால் அங்குள்ள மண் தளர்ந்து எளிதில் சரிந்து விடுகின்றன. சுரங்கங்கள், சாலைகள், பாலங்கள், கட்டுமானங்கள் போன்றவற்றை மலைப்பகுதியில் அமைப்பதாலும் நிலச்சரிவு ஏற்படுகின்றது. மேலும் பல அதிர்வுகளாலும் நிலச்சரிவு ஏற்படுவதாக சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். மலைச்சரிவுகளில் மூங்கில் மற்றும் பனை மரங்களை நட்டு வளர்த்து மண் அரிப்பை தடுத்து நிலச்சரிவு ஏற்படும் அபாயத்தை குறைக்கலாம். இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை காக்கும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்வோம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் என் சகாக்கள் என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து, எனக்கு அவசியமாகும்போது வந்து உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தவர்களில் மௌலானா மஜ்ருல் ஹக்கும் ஒருவர். மாதம் 2 முறை அவர் வந்து எங்களை பார்த்துவிட்டு போவார். அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆடம்பர ஆர்ப்பாட்ட வாழ்க்கைக்கும் இன்றுள்ள அவருடைய எளிய வாழ்க்கைக்கும் அதிக வித்தியாசம் உண்டு. அவர் எங்களுடன் பழகிய விதம் அவரும் எங்களில் ஒருவரே என்று நாங்கள் எண்ணும்படி செய்தது. ஆனால் புதிதாக வருபவர்களுக்கு அவருடைய நாகரிக பழக்கங்களை பார்த்துவிட்டு வேறு விதமான எண்ணமே ஏற்படும். பீகாரை பற்றிய அனுபவம் எனக்கு அதிகமானதும், கிராமக் கல்வி இருந்தாலன்றி நிரந்தரமான வகையில் வேலை எதுவும் செய்வது சாத்தியமில்லை என்ற உறுதியான முடிவுக்கு வந்தேன். விவசாயிகளின் அறியாமையோ மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை 1 இஷ்டம் போல் திரியவிட்டு வந்தார்கள், இல்லையானால் காலையிலிருந்து இரவு வரையில் தினத்திற்கு 2 செப்பு காசுக்காக அவரி தோட்டங்களில் உழைக்கும்படி செய்து வந்தார்கள். அந்த நாட்களில் ஓர் ஆண் தொழிலாளிக்கு 2.5 அணாவுக்கு மேல் இல்லை. 4 அணா சம்பாதிப்பதில் யாராவது வெற்றி பெற்று விடுவார்களானால் அவர் மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்றே கருதப்படுவார். என்னுடைய சகாக்களுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு 6 கிராமங்களில் ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பிப்பது என்று முடிவு செய்தேன். கிராமத்தினருக்கு நாங்கள் விதித்த நிபந்தனைகளில் 1, உபாத்தியாயர்களுக்கு இருக்க இடத்திற்கும் சாப்பாட்டிற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், மற்ற செலவுகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்பதாகும். கிராம மக்களிடம் பணம் என்பதே கிடையாது. என்றாலும் அவர்களால் உணவுப் பொருட்களை தாராளமாக கொடுக்க முடியும். உண்மையில் தானியங்களும் மற்ற பொருட்களும் கொடுக்க தயாராயிருப்பதாக முன்கூட்டியே அவர்கள் தங்கள் சம்மதத்தை கூறிவிட்டார்கள். ஆனால் உபாத்தியாயர்களுக்கு

எங்கே போவது என்பதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. சம்பளம் என்பதே இல்லாமல் சாப்பாட்டுக்கு வேண்டியதை மாத்திரமே பெற்றுக்கொண்டு வேலை செய்ய உள்ளூரில் உபாத்தியாயர்களை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்தது. சாதாரணமாக உபாத்தியாயர்களிடம் குழந்தைகளை ஒப்படைக்கவே கூடாது என்பது என் கருத்து. உபாத்தியாயர்களின் ஒழுக்க உறுதிதான் முக்கியமே அன்றி அவர்களுடைய இலக்கிய தகுதி முக்கியமன்று. ஆகவே தொண்டு செய்ய முன்வரும் உபாத்தியாயர்கள் வேண்டுமென்று பொது கோரிக்கை ஒன்று வெளியிட்டேன். உடனே பலர் முன்வந்தார்கள். பாபா சாஹிப் சோமன், புண்டலீகர் ஆகிய இருவரையும் ஸ்ரீ கங்காதரராவ் தேஷ்பாண்டே அனுப்பினார். பம்பாயிலிருந்து ஸ்ரீமதி அவந்திகாபாய் கோகலே வந்தார். புனாவிலிருந்து ஸ்ரீமதி ஆனந்திபாய் வைஷம்பாய் வந்தார். சோட்டாலால் சுரேந்திரநாத், என் மகன் தேவதாஸ் ஆகியவர்களை வருமாறு ஆசிரமத்துக்கு எழுதினேன். இதற்குள் மகாதேவ தேசாயும் நரஹரி ஃபரீக்கும் தத்தம் மனைவியர்களுடன் என்னோடு இருந்து வேலை செய்ய வந்துவிட்டார்கள். கஸ்தூரிபாயும் இவ்வேலைக்காக அழைக்கப்பட்டாள். இவ்விதம் நல்ல தொண்டர் கூட்டம் சேர்ந்துவிட்டது. ஸ்ரீமதி அவந்திகாபாயும் ஸ்ரீமதி ஆனந்திபாயும் போதிய அளவு படித்தவர்கள். ஆனால் ஸ்ரீமதி துர்கா தேசாய்க்கும் ஸ்ரீமதி மணிபென் பரீக்குக்கும் குஜராத்தி மாத்திரமே எழுத படிக்க தெரியும். கஸ்தூரிபாய்க்கு அதுவும் தெரியாது. இப்பெண்கள் குழந்தைகளுக்கு ஹிந்தியில் எப்படி போதிப்பது? இலக்கணமும் எழுத படிக்கவும் கணக்கு போடவும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அவ்வளவு முக்கியமல்ல என்றும், சுத்தமாக இருக்க வேண்டியதையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் அவர்களுக்கு போதிப்பதே முக்கியமென்றும் அவர்களுக்கு விளக்கி சொன்னேன். எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்பதில் கூட அவர்கள் நினைக்கிறபடி குஜராத்தி, ஹிந்தி, மராத்தி மொழிகளின் எழுத்துகளுக்கு வித்தியாசம் அதிகமில்லை. ஆரம்ப வகுப்புகளை பொறுத்தவரையில் எழுத்துக்களையும் எண்களையும் சொல்லிக் கொடுப்பது கஷ்டமான காரியம் அல்ல என்று விளக்கினேன். இதன் பலன் என்னவென்றால், இந்த பெண்கள் சொல்லிக் கொடுத்த வகுப்புகளே மிகவும் வெற்றிகரமானவைகளாக இருந்தன. இந்த அனுபவத்தினால் அவர்களுக்கு நம்பிக்கையும் வேளையில் சிறந்தையும் உண்டாகின. ஸ்ரீமதி அவந்திகாபாயின் பள்ளிக்கூடம் மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு உதாரணமாக விளங்கியது. அவர் தமது வேளையில் முழு மனதுடன் ஈடுபட்டார். தமக்கு இருந்த அரிய ஆற்றல்களை அவர் இவ்வேளையில் உபயோகித்தார். இப்பெண்களின் மூலம் கிராமப் பெண்களை நாங்கள் ஓரளவுக்கு அணுக முடிந்தது. ஆனால் ஆரம்ப கல்வியை அளிப்பதோடு நின்றுவிட நான் விரும்பவில்லை. கிராமங்களில் சுகாதாரம் மிகவும் சீர்கேடான நிலையில் இருந்தது. சந்துகளிலெல்லாம் ஒரே ஆபாசம், கிணறுகளைச் சுற்றிலும் ஒரே சேரும் கும்பி நாற்றமும், முற்றங்களோ சகிக்க முடியாத அளவுக்கு ஒரே அசுத்தமாக இருந்தன. சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் முதியவர்களுக்கு போதனை மிகவும் அவசியமாக இருந்தது. எல்லோருமே பல வகையான சரும நோய்களால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகையால் சாத்தியமான வரையில் சுகாதார சம்பந்தமான வேலைகளை செய்வது, மக்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் புகுந்து வேலை செய்வது என்று முடிவு செய்தோம். இந்த வேலைக்கு டாக்டர்கள் தேவைப்பட்டார்கள். காலம் சென்ற டாக்டர் தேவியின் சேவையை கொடுத்து உதவுமாறு இந்திய ஊழியர் சங்கத்தை கேட்டுக்கொண்டேன். நாங்கள் இருவரும் சிறந்த நண்பர்கள். 6 மாதங்கள் வந்திருந்து சேவை செய்வதாக உடனே ஒப்புக்கொண்டார். உபாத்தியாயர்களான ஆண்களும் பெண்களும் அவருக்கு கீழிருந்து வேலை செய்ய வேண்டும். தோட்ட முதலாளிகளிடம் அம்மக்களுக்கு இருந்த குறைகள் சம்பந்தமாகவோ ராஜ்ய விஷயங்களிலோ தலையிடவே வேண்டாம் என்று அவர்கள் எல்லோருக்கும் தெளிவாக அறிவுறுத்தியிருந்தோம். ஜனங்களில் யாருக்காவது ஏதாவது குறை இருந்தால் அவர்களை என்னிடம் அனுப்பிவிட வேண்டும், தங்களுக்கு விதித்திருக்கும் வேலைக்கு அப்பாற்பட்டதில் தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தோம். இந்த கட்டளைகளையெல்லாம் அற்புதமான விசுவாசத்துடன் அவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள். கட்டுத்திட்டங்களுக்கு மீறிய காரியம் நடந்ததாக எனக்கு நினைவில்லை.

0: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு சிற்றுரை வழங்குகிறார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் திட்ட அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள்.
1: உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடுவது என்பது வந்து தாய்மார்களை வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வைப்பதை ஊக்குவிக்கும் முகமாக

0: ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தால் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. August 1 to 8 வரை தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படுகிறது. தாய்ப்பால் கொடுப்பதால் வந்து குழந்தைக்கு என்னென்ன நன்மைகள், ஏன் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குழந்தைக்கு வந்து மனரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது தாய்ப்பால் கொடுக்கறதுனால கிடைக்குது. என்ன வகையில் மனரீதியான வளர்ச்சி அப்படின்னா, பிறக்கிற ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து ஒரு அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த அன்பும் அரவணைப்பும் குழந்தை பிறந்ததிலிருந்தே தேவைப்படுது, அந்த நொடியிலிருந்து தேவைப்படுது. அப்போ அந்த அம்மா வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக குழந்தைய தன்னோட உடம்போடு சேர்த்து வச்சு தாய்ப்பால் கொடுக்கறதோட அவங்க ஒரு அரவணைப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்குறாங்க. அந்த நிமிஷத்திலிருந்து குழந்தை தனக்கு பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கிறத உணருது. அதனோட மனசுலையும் அது வந்து பதியுது. ஸோ குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த மனரீதியான வளர்ச்சிக்கு அடித்தளம் தாய்ப்பால் கொடுத்த அந்த நிமிடத்திலிருந்தே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குழந்தைக்கோட உடல் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தாய்ப்பால் கொடுக்குறப்ப குழந்தையோட உடலில் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து எதுவும் சேர்றதில்லை. குழந்தைக்கு என்ன தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதோ அது மட்டும் வந்து தாய்ப்பால் இருக்கிறதுனால குழந்தை வந்து அந்த தேவையில்லாத எந்த சத்தையும் வந்து பெறுவதில்லை. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து இப்போ நீங்கள் செயற்கை பால் கொடுக்கறதுனாலலாம் வரக்கூடிய எந்த சிக்கலும் வராமல் தாய்ப்பால் வந்து பாதுகாக்கிறது. அப்புறம் பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில குழந்தைங்களுக்கு காது வலி வந்து இருக்கும். இப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த காது வலி வந்து வராது. அதே மாதிரி தாய்ப்பால் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தேவையான வெப்பநிலையில் அந்த குழந்தைக்கு தேவையான வெப்பநிலையிலையும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தோடு கிடைக்கிறதுனால அந்த ஜீரண சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால வந்து குழந்தை தேவைப்படுறப்பெல்லாம் பசிக்காக அழுது அம்மா கிட்டேருந்து தாய்ப்பாலை குடிக்கிறதுக்கு வசதியாக தாய்ப்பால் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தாய்ப்பாலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நோய் எதிர்ப்பு பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த குழந்தையோட உடலுக்கு வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருட்கள் வந்து தாய்ப்பாலில் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்க சொல்லி தாய்க்கு ஆதரவாக செயல்படணும். அதுக்கப்புறம் குழந்தையோட மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வந்து தாய்ப்பாலில் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனேயே நம்ம தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிறந்த உடனே சுரக்கிற பாலுக்கு வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சீம்பாலில் அந்த முதல் 6 தேவையான நோய் எதிர்ப்பு பொருட்கள் அடங்கிய அந்த சத்து வந்து சீம்பாலில் அதிகமாக இருக்கிறதுனால தான் உடனே நம்ம பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பற்கள், எலும்புகள் இது எல்லாமே வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்தும் வந்து தாய்ப்பாலில் தான் இருக்குது. அது இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையோட பற்கள், எலும்புகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியான நிலையில் வந்து உருவாக முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்குறப்ப வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பாச பிணைப்பு ஏற்படுகிறது. அம்மா மேலே குழந்தைக்கு வந்து தன்னோட அம்மா அப்படிங்கிற அந்த உணர்வோடு செயல்படுறப்ப அது பாதுகாப்பாகவும் உணருது. அம்மாவுக்கும் குழந்தையோட ஒரு பாச பிணைப்பு ஏற்படுறதுக்கு தாய்ப்பால் கொடுப்பது ஊக்குவிக்கிறது. அதே நேரத்தில் குழந்தையோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது உணர்வுகளை கையாளக்கூடிய திறன் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு போதுமான அளவு அந்த திறமை கிடைக்கிறது. ஸோ அதனால் தாய்ப்பால் கொடுக்கறது வந்து குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ரொம்ப நன்மைகளை கொடுக்கறதுனால நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிறந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட 2 தேவைகள் இருக்குது. ஒன்று வந்து தாய்ப்பால், இன்னொன்று வந்து அரவணைப்பு. இந்த 2 கிடைக்கிற குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக சமுதாயத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாக பின்னாடி உருவாகிறதுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப அவசியம்.
1: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிற்றுரை வழங்கினார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கோயம்புத்தூர் மாவட்ட திட்ட அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள்.
2: தொடர்ந்து கேட்கலாம் மதுர கீதம்.

எல்லாமே என் ராசாதான் படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடலின் படம் எல்லாமே என் ராசாதான். கேட்ட பாடலுடன் மதுர கீதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு

காலித் ஹஷிம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம்

0: திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில்

0: மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25:30. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. சேவை செய்திகள். கோயம்புத்தூர் பெரிய தடாகம் அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோவிலில் இன்று காலை 11 மணியளவில் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறும். நேயர்களே, இன்று காலை 11:10 12வது தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் நமது இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். இன்று பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

இன்று இரவு மணி 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கண்டதேவி அழகர்சாமி அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை, திருச்சி ஆர். தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம்.

ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் நமது இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இன்று காலை 8 மணிக்கு இனிய நேரம், இந்த நேரம் இனிய நேரம் திரைப்பட பாடல்கள். காலை மணி 8:30க்கு மனம் விரும்புதே

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:30. நினைத்தாலே இனிக்கும்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.

ஒலித்த பாடல் சரஸ்வதி சபதம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியதை கேட்டோம். தொடரும் பாடல் சபாஷ் மீனா படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி குழுவினர் பாடியிருப்பது.

நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:37. நிகழ்ச்சியில் அடுத்து ஆளுக்கொரு வீடு படத்திற்காக கே. ஜமுனா ராணி பாடியிருக்கும் பாடல் இது.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक क्लिक लिया आहा
1: மாட்டிக்கிட்டீங்க
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
4: நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:46 நிகழ்ச்சியில் அடுத்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக பி லீலா குழுவினர் பாடியிருக்கும் பாடல்

நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வியாசர்வாடி ஜி கோதண்டராமன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் நிறைவாக எங்கள் செல்வி படத்திற்காக பி லீலா பாடியிருக்கும் பாடல்

ஒலித்த பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, இன்று இரவு மணி 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று காலை 11:10 12வது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் நமது இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி

இந்த நேரம் இனிய நேரம், பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:11. நிகழ்ச்சியின் நிறைவாக கண்மணியே பேசு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா குழுவினர் பாடியிருக்கும் பாடல் இது.

அடுத்த பாடல் பகல் நிலவு. படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தனிக்காட்டு ராஜா. படத்திற்காக இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இது.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை மணி 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். நேர்களே, காலை 11:10 12வது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் நமது இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் அடுத்து நண்டு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்

மனம் விரும்புதே நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:49. நேர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.

பாடலை பாடினார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. படம் பாடும் பறவைகள். நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வியாசர் பாடி ஜி கோதண்டராமன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். மனம் விரும்பிய நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் வெற்றி விழா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.

ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் நமது இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரலை ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் சுமதி ஹரி.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் என்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். முதலில் ஒக்க வரிஜூடக கலாவதி ராகம் ஆதித்தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
1: பெருங்கள்.

நேரம் 9:25 50 அரங்கிசையில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். தொடர்ந்து சஹசிரகர மண்டித்தே, வாச்சஸ்பதி ராகம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை, ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் இளையராஜா சித்ரா பாடிய பாடல் படம் புதுப்பாட்டு.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு நான் வந்துட்டேன். எந்த கிராமம் அப்படின்னா, இந்த கிராமம் கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப பக்கத்துல அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் இடைவெளியில் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி போயிடலாம். இந்த கிராமம் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் இடையில அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம், ரொம்ப அழகான ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெருவெல்லாம் அப்படி யாருமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே யாரையுமே பார்க்க முடியல. ஏன்னா வந்து தெருக்கள் வந்து நேராக அப்படியே ரோடு வந்து போயிட்டே இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டோட வலப்புறம் இடப்புறம் இந்த ரெண்டு சைடுமே வந்து நம்ம வீடுகளை பார்க்க முடியுது. அதுவும் எல்லா வீடுகளுமே எப்படி இருக்குது அப்படின்னா தோட்டத்தோட இருக்கிற வீடுகளாக தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணணும், பஸ் எடுத்து, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க பஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து காரணம்பேட்டை பகுதியில் இறங்கிடணும். இறங்கிட்டு இங்கிருந்து சில பஸ்கள் மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு வரக்கூடிய பஸ்களா இருக்கு. ஸோ அந்த பஸ்ல ஏறி நான் இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட வண்டி இருந்தது அப்படின்னா நீங்க வண்டியில அப்படி டைரக்டா டிராவல் பண்ணி இங்க வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக விவசாயமும் பண்ணுறவங்கள நம்ம பார்க்க முடியுது. கூடவே அங்கங்கே இப்போ ப்ரைவேட்டாக வந்து பிளாட் போட்டு நிறையா இருக்கிற இடங்களையும் பார்க்க முடியுது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் செவசெவன் அந்த செம்மன் நிலம் பார்க்குறக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க. அப்படி இதமான காற்று, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அப்படி இதமாக இருக்குது. அப்படியே இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேனா, அப்படியே தனியாக ட்ராவல் பண்ணும்போது அப்படியே பாடலும் கேட்டுட்டு ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ண போகிறேன். கூடவே இந்த கிராமத்தை பற்றியும் உங்கள் கூட பேச போகிறேன்.

ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு களம். அட ஒன்று கவனிச்சிங்களா, நான் இந்த கிராமத்தோட அழகில் அந்த கிராமத்தோட பேரை கூட சொல்லலை பாருங்கள். இந்த கிராமத்தோட பேர் ஆராக்குளம் அப்படிங்கிறது, ரொம்ப நல்லா இருக்குல்ல பேர் ஆராக்குளம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்காங்கே நிறைய பேர் இந்த கோழி பண்ணைகள் வச்சு வந்து இது பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட பிரதான தொழில் போல இருக்குது. இன்னும் சிலர் அங்கே தூரத்தில் ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோடுகளில் வந்து அதிகமாக போக்குவரத்து இல்லாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் அவங்களோட டிஃபன்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போவாங்க போல இருக்குது. ஏன்னா அப்படி தான் அவங்க பேசிகிட்டு இருந்ததை என்னால் கேட்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்கூல்ஸும் கூட இப்போது ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதால இங்கே தொடக்கப்பள்ளி வந்து பார்க்க முடியுது. இந்த தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ 10 மணி

அப்படிங்கிறதால மாணவர்கள் யாரும் இல்லை, ஆனால் குழந்தைங்களோட அந்த சத்தம் வந்து எனக்கு கேட்குது லைட்டாக. ஸோ அந்த குழந்தைங்களாம் இப்போ படிச்சுட்ருக்காங்க, ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருக்காங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தொடக்க பள்ளிங்கிறனால சின்ன சின்ன குழந்தைங்க இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன், இந்த கிராமத்தோட அழகையெல்லாம் ரசிச்சுட்டே இருக்கேன். அங்கங்கே வந்து சோளம் பயிரிட்டிருக்காங்க, சோள காடு பார்க்க முடியுது. சில இடங்களில் வந்து தோட்டத்தோட வீடு நம்ம சொன்னோம் இல்லையா, ரொம்ப அழகான தோட்டம். அங்கே வந்து தென்னமரம் வச்சுருக்காங்க, கூடவே செம்பருத்தி வாசலில் வந்து வச்சுருக்காங்க. மருதாணி எல்லா வீடுகளையும் பெரும்பாலும் இருக்குங்க. இங்கே யார்கிட்டையாவது கொஞ்சம் மருதாணி கேட்டுட்டு வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு எனக்கு கூட ஆசையாக இருக்குது. இன்னொன்று என்ன தோணுச்சு தெரியுமா, பா வீடு கட்டினா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி அப்படி ஜாலியாக இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது, ரம்யமாக இருக்குது. ஆனால் எல்லா வீடுகள்லையும் நாய்களும் வச்சுருக்காங்க, காரணம் அந்த தோட்டத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த வழியை நம்ம வரலாம் அப்படின்னா நம்ம நிறைய வழிகளில் வரலாம். ஒன்று திருப்பூர் ரோட்லேருந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா, அந்த திருப்பூர் ரோட்லேருந்து ஒரு லெஃப்டில் ஒரு கட் ஒன்று வருது. ஸோ அந்த கட்டில் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்துடலாம், அதாவது ஆறாக்குளத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம காரணப்பேட்டையிலேருந்து வர்றதா இருந்தாலும் கூட இந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்துடலாம். இன்னொரு பகுதி எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா, கரடிவாவி ரோடு இருக்கு இல்லையா, கரடிவாவிலேருந்து பல்லடம் போகிற ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. இப்படி நிறைய இடங்களிலிருந்து இந்த ஆறாக்குளம் அப்படிங்கிற இந்த கிராமத்தை நம்மளால் அடைய முடியும். இன்னும் நிறையா சொல்கிறேன் இந்த கிராமத்தை பற்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடங்கிபாளையம் இருக்கு, செம்மிபாளையம், சுக்கம்பாளையம், அணுப்பட்டி, பனிக்கம்பட்டி, இந்த கிராமங்கள்லாம் ஆறாக்குளம் பகுதியில இருந்து ரொம்ப தூரத்துல எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இந்த தொலைவில் இருக்கு. கூட பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து பல்லடத்துக்கு கூட நம்ம 6 கிலோமீட்டர் தான் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால பல்லடம் போகணும் அப்படின்னாலும் நம்ம இங்கிருந்து ரொம்ப சிரத்தையெல்லாம் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ல நம்ம போய் ரீச் ஆயிடலாம். ஸோ இப்படி இந்த கிராமத்துல இல்லாத வசதி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வசதியும் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு கிராமமா இந்த கிராமம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள்லாம் வந்து இந்த ஆடு மாடுகள் மேய்ப்பது, கூடவே வந்து இந்த கோழி பண்ணை வைத்திருப்பது, வீட்டில் சின்ன விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே இங்கே சில கம்பெனிஸையும் பார்க்க முடியுது, அதுவும் வந்து வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து கம்பெனி ஆரம்பித்து, அதாவது பெரிய அளவில் வந்து அதை நடத்திட்டுருக்கிற நிறைய பேரையும் இங்கே பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அதுவும் சில கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸாக இருக்குது. ஸோ வெளியிலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிற மக்களும் இருக்காங்க. கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இப்படி ஒரு கிராமத்தில் இவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்னு சொல்லி தோணுது. கூடவே அங்கங்கே குலதெய்வ கோயில்களும், அதாவது குலதெய்வங்களுடைய கோயில்களும் அங்கங்கே இருக்குது. ஸோ மக்கள் அப்பப்போ வந்து வழிபாடு பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, கூடவே ஆடி கிருத்திகை இல்லையா, அதனால் அங்கங்கே மக்கள் வந்து இப்போது நான் பார்க்குற அந்த தூரத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக புடவையெல்லாம் கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எனக்கும் அந்த பக்தி வரும் போல இருக்குது. ஏன்னா வந்து இப்படி எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கும் அந்த பாசிட்டிவிட்டி வந்துருச்சு. ஸோ நானும் தொடர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன் இந்த கிராமத்தில். நேரம் 10:19 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்வலம். இன்னைக்கு நான் ஆராக்குளம், இதை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே செம்மனில் செவச்சவன் இருக்குங்க இந்த கிராமம் முழுக்க. இப்படி ஒரு செவப்பாக ஒரு இடத்த வந்து பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கே வந்துட்ட மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனால் நான் ஆராக்குளம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த கோழிப்பனைகள் வழியாக ட்ராவல் பண்ணும்போது இந்த கோழிகள் கொக்கரிக்கிற அந்த சத்தம் இதெல்லாம் கேட்க முடியுது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா, அங்கங்கே ஆடு மாடுகள் மேய்ப்பவங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம பேச ஆரம்பித்தா அவங்க ஏதோ முன்ன ரொம்ப வருஷமாக நம்ம பழகின மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொங்கு தமிழோட இனிமை இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பகுதிகளுக்கு ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவ்வளோ பாசமாக எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க. எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே போய் தண்ணி தான் கேட்டேன், கொஞ்சம் தண்ணி குடிக்க தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, ஏன்னா நான் மறுபடியும் வந்து கோயம்புத்தூர் போகணும் இல்லையா அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். பரவாயில்ல வாங்க, நீங்கள் வெயிலில் வந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, இல்லை இந்தாங்க தண்ணி குடிங்க சாப்பிட்டுட்டு போங்க, ஏதாவது டிஃபன் சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க அப்படின்லாம் உபசரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடவே இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. சரி பார்க்கலாம்

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஒரு குளம். ஸோ இப்போ நான் இந்த கிராமத்துலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. தூரத்தில் பஸ் வரதும் தெரியுது. ஸோ பஸ் வந்தோடனே இந்த பஸ்ஸில் ஏறி நான் பல்லடம் போகிறேன். பல்லடமில் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பிறகு தான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கோயில்களும் இருக்கு இல்லையா. ஸோ பல்லடமில் போய் நான் வந்து கோயிலெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறேன். இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பல்லடமில் போய் தான் சில பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து கோயம்புத்தூருக்கு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா வந்து இங்கே அதிகமாக கடைகள் எல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ அவங்களும் நிறைய பேர் வியாபாரத்துக்காக அல்லது பொருட்களை வாங்குவதற்காக போகிறவங்களும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறத பார்க்க முடியாது. ஸோ அவங்க கூடயும் போயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படி நானும் கிளம்புறேன். நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் அன்பு தோழி ஆர்ஜே ஷபிலா. இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை மட்டுமல்ல நம்மையும் முழுவதுமாக அலங்கரிப்பது

என்ன, நாம் எல்லாம் இந்த நகையை அணிந்தால் எவ்வளவு அழகாக இருப்போம்? நம்மிடம் எப்போதும் இருக்கும் அள்ள அள்ள குறையாத, கொடுக்க கொடுக்க தெவிட்டாத ஒரு நகைதான் புன்னகை. அழகு என்பது பலம் என்றால் புன்னகை என்பது போர்வாள் என்றார் ஒரு அறிஞர். இன்று புன்னகையை பற்றி சிறிது நேரம் கவிதையோடு கானமும் கேட்கலாமே.

0: வாழ்க்கை பூட்டியே கிடக்கின்றது. சிரிப்பு சத்தம் கேட்கும் பொழுதெல்லாம் அது திறந்து கொள்கிறது. வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம்தான் சிரிப்பு. எந்த உதடுகளுக்கும் பேச தெரிந்த சர்வதேச மொழிதானே சிரிப்பு. உதடுகளின் தொழில்கள் ஆறு: சிரித்தல், முத்தமிடல், உண்ணல், உறிஞ்சல், உச்சரித்தல், இசைத்தல். சிரிக்காத உதடுகளுக்கு பிற்சொன்ன ஐந்தும் இருந்தென்ன தொலைந்தென்ன. தருவோன்.
1: நேர்களை, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பம் வெளியேறிவிடுகிறது. ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் நமது இருதயம் ஒட்டடையடிக்கப்படுகிறது. சிரித்து சிரித்து சிந்தும் கண்ணீரில் உப்புச்சுவை தெரிவதே இல்லை. முள்ளும் இதுவே, ரோஜாவும் இதுவே. எந்த சிரிப்பும் மோசமானதில்லை. பாம்பின் படம் கூட அழகுதானே.

எந்த சிரிப்பும் மோசமானதில்லை. பாம்பின் படம் கூட அழகுதானே. சிரிப்பொலிக்கும் வீட்டு திண்ணையில் மரணம் உட்கார்வதே இல்லை. பகலில் சிரிக்காதவர்களுக்கெல்லாம் மரணம் ஒவ்வொரு சாயங்காலமும் படுக்கை தட்டி போடுகிறதாம். ஒரு கவிஞனின் கருத்து. ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் பூக்கள் பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் சிரிப்புக்கு ஈடாகுமா?

சற்றே உற்று கவனியுங்கள், சிரிப்பில் எத்தனை வகை. கீரை விழுந்த இசைத்தட்டாய் ஒரே இடத்தில் சுற்றும் உற்சாக சிரிப்பு, தண்ணீரில் எரிந்த தவளை கல்லாய் விட்டு விட்டு சிரிக்கும் வினோத சிரிப்பு, கண்ணுக்கு தெரியாத சுவர்கோழி போல உதடு பிரியாமல் ஓசையிடும் சிரிப்பு. இப்படி சப்த அடிப்படையில் வகை பிரித்தாலும் சில உயர்ந்த பெண்களின் சிரிப்பில் ஓசையே எழுவதில்லையாம். நிலவில் கிரகணம் நிலத்தில் விழுந்தால் சத்தமேது சத்தம்? சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, ஜீவ அடையாளம் சிரிப்பு. ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒரு சில மில்லி மீட்டர் உயிர் நீள கூடுமாம். மரணத்தை தள்ளி போடும் மார்க்கம்தானே சிரிப்பு. எங்கே நண்பர்கள் இரண்டு பேர் சந்தித்து வைத்தால் என்றும் புன்னகைத்து பாருங்கள், உங்கள் மரணத்தை தள்ளி போடுங்கள்.

புன்னகையால் சுற்றமும் விரிவாகும், நட்பும் நலமாகும். அப்பப்பா, புன்னகையை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியின் கவிதைகளையும் கானங்களையும் கேட்டு மேலும் புன்னகைப்போமே. நன்றி நேயர்களே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி. குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபவன் கலாச்சார மையத்தில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: राष्ट्रपति भवन के सांस्कृतिक केंद्र के सभागार में 12वें राष्ट्रीय हथकरघा दिवस के अवसर पर राष्ट्रीय पुरस्कार वितरण समारोह का आयोजन किया गया है। आज का यह समारोह भारत की समृद्ध वस्त्र परंपरा, बुनकरों की अद्भुत कला और हमारी सांस्कृतिक विरासत को समर्पित है। इस

இதுவரை சங்கீத சாரலில் சி டி பார்கவி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். கே கணேசன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகார

0: அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பணப்பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழுத் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல்

0: வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி சேந்திசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் சேவை செய்ய என தொடங்கும் பாடல்.

இளைஞர்களை நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சேந்திசை பாடல்களில் இனி தொடரும் பாடல் சுதந்திர என தொடங்கும் கன்னட மொழி பாடல்.

0: கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
1: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் நீர் நிறைந்த நிலப்பகுதிக்கு தான் நாம் போக போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீர் நிறைந்த அதாவது ஊரணி உள்ள ஊர் பெயர்களாக நாம் பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் நீர்நிலையுள்ள ஊர் பகுதிகளுக்கு ஊரணி என்று சொல்லப்படுவதுண்டு. அப்படியான ஊர் பெயர்கள் நிறைய இருக்கிறதை நாம் அறியலாம். அதாவது உண்பதற்குரிய தண்ணீர் நிறைந்த குளம், அதுதான் ஊரணி. ஊரார் உண்ணும் இடம் என்பதைத்தான் ஊருணி எனப்படும். அதாவது ஊரார் உண்ணும் நிறையுடையதால் அதற்கு ஊருணி என்று பெயர் வந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம். ஊருணி இந்திய பெயரால் வழங்கப்பெறும் ஊர்கள் தமிழ்நாட்டில் பேரூரணி என்று நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது. பேர் ஊரணி அதாவது பெரிய ஊரணி. பொதுவாக நாம் வழக்கில் சொல்வோம், நிறைய ஆசை, பெரும் ஆசை, பேராசை.

அது மாதிரி பேரின்பம், பெரும் இன்பம் பேரின்பம், அதே போல பெரிய எண்ணம் பேரெண்ணம், இப்படியெல்லாம் நிறைய சொல்வதுண்டு மக்கள் வழக்கில். அதே போல பெரிய ஊரணி நிறைந்த ஊர் என்பதனால் பேரூரணி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புறசூரணி என்ற ஒரு ஊர் இருந்திருக்கிறது. மயிலூரணி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்திலும், தஞ்சை மாவட்டத்தில் புறசூரணி என்ற பெயரிலும் ஊரணி என்ற ஒட்டோடு ஊர் பெயர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலும் பேரா ஊரணி என்ற ஒரு பெயரிலும் ஊர் பெயர் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் பூலா ஊரணி என்று ஊர் பெயர் இருப்பதையும் நாம் அறியலாம். அதே போல நீர் நிறைந்த இடங்களை கேணி என்றாலும் குளம் என்று பொருள். கிணறு என்ற அடிப்படையிலையும் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறது. ஊற்று நீரால் நிறையும் கேணியும் கிணறும் சில ஊர்களை தமிழகத்தில் கொண்டு விளங்குவதை நாம் பார்க்கலாம். அதே போல சென்னையில் திருவல்லிக்கேணியை நாம் பார்க்கலாம். திரு அள்ளி கேணி, அள்ளி மலர்கள் நிறைந்த குளம் என்பதுதான் திரு அள்ளிக்கேணி என்பதுதான் திருவல்லிக்கேணி என்று வழங்கப்படுகிறதை நாம் அறியலாம். நெல்லை மாவட்டத்தில் நாரை கிணறு என்ற ஊரும் இருக்கிறது. காவல் கிணறு என்ற ஒரு ஊர் பெயரும் இருக்கிறது. இப்படி ஊர் பெயர்களில் ஆற்று நீராலும் ஊற்று நீராலும் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அதே போல நிலம் புலம் என்ற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. பொதுவாக மக்கள் வழக்கில் ஒரு கிராமத்தில் போய் மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போனவோ இல்லை பொண்ணு வீடு பார்க்க போனாவோ கேட்பாங்க, மாப்பிள்ளைக்கு நிலம் புலம் இருக்கா, காடு கழனி இருக்கா, தோட்டம் துறவு இருக்கா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அது என்ன நிலம் புலம் அப்படின்னு பார்த்தோன்னா அது நன்னிலமாக நல்ல நிலமாக இருக்கலாம். அதாவது நஞ்சை புஞ்சை தஞ்சை அப்படிலாம் சொல்லுவோம். தன் செய் என்பதுதான் தஞ்சை என்று வழங்கப்படுகிறது. புன்செய் நஞ்சை புஞ்சை அப்படின்ற மக்கள் வழக்கில் நாம் பார்க்கிறோம். அப்படியாக அடைமொழியோடு சேர்ந்த ஊர் பெயர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதாவது புலம் என்றால் நிலத்தையும் குறிக்கும், இடத்தையும் குறிக்கும், திசையையும் குறிக்கும், புலமையையும் குறிக்கும், அதாவது அறிவையும் குறிக்கும். அப்படிதான் புலமை பெற்றவர்கள் புலவர் என்று அழைக்கப்படுகின்றனர். திசை என்று சொல்லும் பொழுது அது தென்புலம், வடபுலம், குடபுலம், குணபுலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக தமிழ்நாட்டில் புலம் என்றும் நிலம் என்றும் சொல்லும் ஊர் பெயர்களாக தாமரை புலம், கருவப்புலம், செட்டி புலம் போன்ற ஊர்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல கடல் வாணிபத்திற்கு சாதனமான இடமாக துறை இருந்திருக்கிறது தான் பிற்காலத்தில் துறைமுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த துறைமுகம் என்பது பண்டை காலத்தில் மட்டுமல்ல, கடலோடு கலந்த இடத்தில் குமரித்துறை இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதை வந்து இலக்கியம் குமரித்துறையை சுற்றுகிறது. அதே போல இந்த துறை என்ற ஒட்டு பெயரோடு இணைந்த ஊர் பெயராக பூந்துறை, சிந்து பூந்துறை, இப்படியெல்லாம் நெல்லை மாவட்டத்தில் ஊர் பெயர்கள் இருக்கிறதை நாம் அறி

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு வர்ணம் பூசிய வாழ்க்கை. பார்வையற்றவர்களுக்கு ஒரே வர்ணம்தான். பார்வையற்றவர்களுக்கு ஒரே வர்ணம்தான். இருள் சூழ்ந்த அடர் நிறம் மட்டுமே. அது கருப்பு நிறம் என்று கூறி அவர்களின் சுய தோன்றலை பறிக்காதீர்கள். அவர்கள் வாழ்வில் வெளிச்சம் வானவில் என்றால் இருட்டு, மழை என்றால் சத்தம், வெயில் என்றால் வெப்பம், கொஞ்சம் என்றால் கையளவு, நிறைய என்றால் கை சிந்தும் அளவு. கை கெட்டும் தூரமே அவர்கள் நம்பிக்கை. அவர்களுக்கு வர்ணம் பூசி வெளுக்கத் தேவையில்லை. வையகத்தில் வாழும் வரை கருவறையில் வாழும் பாக்கியம் அவர்களுக்கு மட்டுமே மீண்டும் கிடைத்திருக்கிறது. வையகத்தில் வாழும் வரை கருவறையில் வாழும் பாக்கியம் அவர்களுக்கு மட்டுமே மீண்டும் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் சில பல அசௌகரியங்களுக்கு அவர்கள் கலங்குவது இல்லை. வர்ணம் பூசிய வாழ்க்கையற்ற அன்பின் அடையாளம் அவர்கள். வர்ணம் பூசிய வாழ்க்கையற்ற அன்பின் அடையாளம் அவர்கள்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். பெண்களின் முக்கியமான இளமை பருவமான பேதை, பெதும்பை, மங்கை பருவத்தில் நடக்கக்கூடிய மென்ஸ்டுரேஷன், மாதவிடாய் மற்றும் ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம், மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய அறிகுறிகள், அதை குறித்தும் அதை எதிர்கொள்ள யோகா மூச்சு பயிற்சி மற்றும் ஆசனாக்களை கற்றுத்தந்தவங்களுக்கு மங்கை தொடங்கி மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம் பெண், இந்த பருவத்தில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம், அதற்கான ஃபர்டிலிட்டி கருத்தரித்தல், இதற்கான யோகா மற்றும் ப்ரெக்னென்சி சம்பந்தப்பட்ட யோகா ஆசனாக்கள், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். பெண்களின் மாதவிடாய் சுழற்சி மென்சுரல் சைக்கிள் என்பது நம்மளோட உடலை வந்து கர்ப்பத்திற்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு. இதை வந்து நம்ம நான்கு முக்கிய காலங்களாக பிரிக்கலாம். முதல் காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரல் ஃபேஸ், மாதவிடாய் காலம். டே 1 தொடங்கி டே 5, அதாவது முதல் நாள் தொடங்கி 5 நாள் வரையிலும் நீடிக்கும். அது இந்த காலத்தில் கருத்தரிப்பு நிகழாத போது, நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகாத போது கர்ப்பப்பையில் உள்ள இருக்கிற அந்த சுவர் உதிர்ந்து இரத்தப்போக்காக வெளியேறும். இது பொதுவாக 3 நாள் முதல் 7 நாள் வரையிலும் நீடிக்கும். ரெண்டாவது காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலிகுலர் ஃபேஸ். முதல் நாள்லேருந்து 13 நாள் வரையிலும் ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்கும். மூளையிலிருந்து சுரக்கும் ஹார்மோன்கள் நம்மளோட கர்ப்பப்பையில் வந்து ஃபாலிகுல்ஸ் முட்டைகளை உருவாக்க தூண்டும். இதில் ஒரு முட்டை வந்து முதிர்ச்சி அடைந்து கர்ப்பப்பையோட சுவரில் மீண்டும் தடியாகிறதுக்கு மாற்றம் செய்யும். ஸோ மூன்றாவது கட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட விடைப்பின் கட்டம், ஓவுலேஷன் ஃபேஸ். இது 14 நாள் தொடங்கும். சில பேருக்கு 14 நாள், 15 நாள், ரெண்டு நாளுமே இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து முதிர்ச்சி அடைந்த கருமுட்டை கர்ப்பப்பையிலேருந்து வெளியேற்றப்படும் ஒரு கட்டமாக இது அமையும். இந்த காலத்தில் தான் பெண்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான்காம் கட்டம் லூட்டியல் ஃபேஸ், 15 நாள் தொடங்கி 28 நாள் வரையிலும் போகும். ஸோ இந்த வெளியேறின முட்டை வந்து கருவடைந்தால் வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பி வந்து கர்ப்பப்பையோட சுவர் வந்து தடியாக்கி திக்காகி சிதைய தொடங்கும், திரும்பி பீரியட்ஸ் வர தொடங்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க

அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிஎம்எஸ் சிம்டம் ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் வந்து தொடங்கும். இப்போ நீங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் காலம் மற்றும் ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் யோகா ஆசனா பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இது மெயினாக வந்து நீங்கள் வந்து உங்களோட அடிவயிறு வந்து விரிவாகிற மாதிரி ஆசனாக்கள், ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி ஆசனாக்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மற்றும் தியானம் பண்ணுறதுனால உங்களோட மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி ஓவுலேஷன் ஃபேஸில் மற்றும் லூட்டியல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் கன்சீவ் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட அப்டமன் அடிவயிறு வந்து அமுக்கிற மாதிரி கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எந்த விதமான ஆசனாவும் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. மெயினாக ரன்னிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி எக்ஸசைசஸ், ஜிம்மு ரொம்ப ரிகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். யோகாலேயுமே வந்து சூரிய நமஸ்கார் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு யோகா நிபுணர்கிட்ட அவங்களோட கைடன்ஸோட நீங்கள் பண்ணுறது வந்து கருசிதைவு இல்லாமல் பார்த்துக்குவோம். ஆக்சுவலாக நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்த்து பண்ணுறதோ மெயினாக இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு நாள் வந்து உங்களோட உடல்நிலை வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். மெயினாக வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைமில் வந்து உங்களோட உடல் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால உங்களோட ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் யோகா பண்ணும்போது நீங்கள் மாத்திரம் இல்லை உங்கள் குழந்தைக்கும் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் நல்லா போய் சேரும் ஆக்சுவலாக. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த லூட்டியல் ஃபேஸ்லேயும் மற்ற எல்லா ஃபேஸ்லையுமே வந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து நம்மளோட மன அழுத்தத்தை குறைத்து ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய சான்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எதனால இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சில ஆசனாக்கள் பண்ணும்போது நம்மளோட யூட்ரஸ் அந்த இணைப்பிற்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக போகிறதுனால ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆக்சுவலாக நிறைய ஆசனாக்கள் இதுவரையிலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதில் நிறைய ஆசனாக்களுமே இந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி ஆசனா, பட்டர்ஃப்ளை போஸ், பத்தக்கோன் ஆசனா. நம்ம ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் பற்றி பேசும்போது மெயினாக வந்து மாதவிடாய் பிடிப்பு மென்சுரல் கிராம்ஸ் பற்றி பேசும்போது உங்களுக்கு பத்தக்கோன் ஆசனா, பட்டாம்பூச்சி ஆசனா சொல்லி கொடுத்தேன். இந்த ஓவுலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆசனா. ஸோ அதனால் நீங்கள் வந்து முதல் நாள் தொடங்கி 15 டேஸ் 16 டேஸ் வரலும் கூட நீங்க பத்தகோணாசனம் பண்ணலாம். உங்களோட என்டையர் பிரெக்னன்சி ஃபுல்லாமே பத்தகோணாசனம் பண்ணலாம். அதே மாதிரி கோப்ரா போஸ், புஜங்காசனா, இது வந்து நம்ம வந்து இரெகுலர் பீரியட்ஸ் அந்த எபிசோடில் பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த ஆசனா வந்து மெயினாக உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் டைம் வரையிலும் இந்த ஆசனா பண்ணலாம். உங்களோட அடிவயிறு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களோட யூட்ரஸில் வந்து அழுத்தம் இல்லாமல் உங்களோட சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஆசனா பண்ணும்போது. மூணாவது இது பார்த்திங்கன்னா நாடி சுத்தி. முதல் எபிசோடில் வந்து எப்படி நம்மளோட எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறது இந்த மூச்சு பயிற்சி வச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மூச்சு பயிற்சியுமே நீங்கள் வந்து எப்போ வேணால் பண்ணலாம், எந்த ஃபேஸில் வேணால் பண்ணலாம். இது உங்கள் மைண்டை நல்லா காம் டவுன் பண்ணி உங்களோட உடம்புல இருக்க ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா அதிகரிக்கும் ஆக்சுவலாக. நாலாவது ஆசனா நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். அந்த ஆசனா பேர் சேது பந்த ஆசனா, இல்லைன்னா பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்ககிட்ட யோகா மேட் இல்லைன்னா ஒரு கார்பெட், அதாவது ஒரு ஆன்டி ஸ்கிட் மேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கால் வச்சா வழுக்காத மாதிரி ஒரு மேட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ இந்த மேட்டோ இல்லை கார்பெட்டோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் படுத்துக்க போறீங்க, உங்க முதுகு வந்து கீழே வர மாதிரி கீழே படுற மாதிரி படுத்துக்க போறீங்க. படுத்துட்டு உங்க கைகளை வந்து உடலின் இருபுறமும் வந்து தரையை நோக்கி வச்சிடுங்க. உங்க காலை மடக்க போறீங்க, ஸோ மூச்சு நல்லா வெளியில விட்டு உங்க முழங்கால்களை மடக்கி பாதங்கள் வந்து உங்க இடுப்பு அகலத்துல வச்சுக்கோங்க. உள்ளங்கை வந்து கீழே பார்த்த மாதிரி உடலுக்கு ரெண்டு சைடுமே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா மெதுவாக மூச்சை வந்து உள்ளே இழுத்தபடி நம்மளோட இடுப்பு பகுதி கீழ் முதுகு லோவர் பேக் மெதுவாக தரையிலேருந்து மேல் நோக்கின மாதிரி உயர்த்த போகிறோம். ஸ்லைட்டாக அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிகிட்டே மூச்சை உள்ளே இழுத்த மாதிரி மெதுவாக உங்களோட இடுப்பு மற்றும் லோவர் பேக் ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்கள் ஷோல்டரை நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ஷோல்டரை நல்லா பின்னாடி புஷ் பண்ணி மெதுவாக உங்களோட இடுப்பை லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் நார்மலாக ப்ரீத் பண்ணிட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் இல்லை 20 கவுண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்கள் உடம்பு எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ பிரித்தை ஹோல்ட் பண்ணாமல் நல்லா உங்களோட போஸ்டர் மாத்திரம் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. இது ஹோல்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து யூட்ரஸ்க்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீரமையும்,
அது மாத்திரம் இல்லை, உங்களோட லோவர் பேக்கில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் எல்லாமே போகும். அண்ட் உங்களோட லோவர் பேக், உங்களோட கீழ் முதுகு இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோவர் பேக், அப்புறமா உங்களோட அடிவயிறு வந்து நல்லா உங்கள் யூட்ரஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களோட ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிஸ்கன்

செப்ஷன் ஆகாமல் இருக்கிற சான்சஸ்மே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மெதுவாக ஸ்லோவாக உங்களோட மூச்சை வெளியில் விட்டுட்டு உங்களோட இடுப்பை கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆசனாவில் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சை வந்து உள்ளே இழுக்கும் போது, இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் இடுப்பு பகுதி மற்றும் உங்களோட லோவர் பேக்கை ஸ்லைட்டாக ரேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஆசனா பண்ணும்போது. அதே மாதிரி மூச்சை வெளியில் விடும்போது மெதுவாக உங்களோட இடுப்பு பகுதி மற்றும் லோவர் பேக்கை கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆசனா பண்ணுறது மூலமாக நம்மளோட லோவர் பேக் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு யூட்ரஸ்க்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து நல்லா சீரமையும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனா. இந்த வாரம் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான ஆசனா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது வரையிலுமே வந்து நம்ம மற்ற எபிசோடில் பண்ண ஆசனாக்களுமே எது எதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாமுன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். நான் அதே மாதிரி நாடி சுத்தி ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நீங்கள் எந்த டைம் வேணால் பண்ணலாம். அடுத்த வாரம் ப்ரெக்னென்ட் ஆன அப்புறம் என்னென்ன ஆசனாலாம் நீங்கள் செய்யலாம், அதே மாதிரி கருவில் இருக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் தியானம் பண்ணால் அந்த குழந்தைக்கு நல்ல மூளை வளர்ச்சி வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க.

ஒவ்வொரு வாரமும் கதையரங்கத்துல ஒரு வித்தியாசமான கதை தானே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிதான் இந்த வாரமும் ஒரு கதை கேட்க போறீங்க. என்ன கதை தெரியுமா? வாங்க கதையரங்கத்துக்குள்ள போலாம். தில்லைராஜபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் தமிழ்நாட்டுல. அந்த கிராமம் எதுக்கு பேர் போன தெரியுமா? அவ்வளவு பசுமைக்கு. எவ்வளவு வறட்சி இருந்தாலும் அந்த கிராமம் மட்டும் எப்பயும் பசுமையா இருக்குமா? அதுக்கு அந்த ஊர் பெரியவர் ஒரு காரணம் சொல்வார். அதாவது, எங்க ஊர்ல இயற்கையை நாங்க பழிச்சு பேசவே மாட்டோம். எப்போ வெயில் காஞ்சாலும் அதை சந்தோஷமா ஏத்துப்போம். எப்போ மழை நிறைய பெஞ்சாலும் அந்த வெள்ளத்தை சரியா சேமிச்சு வறட்சி காலத்துல பயன்படுத்திப்போம். இதுதான் எங்க கிராமம் எப்பயோ செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்வார். அந்த பழக்கம் அந்த பெரியவர்கிட்ட மட்டும் இல்லைங்க, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோட மனசுலுமே ஆழமா பதிஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம கதையா பேச போறோம். இந்த அழகான தில்லைராஜபுரத்துல கவிதான்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாங்க. கவிதாக்கு அந்த பெரியவர் மாதிரிதான். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதுல இருக்கிற குறைகளை விட அதை வச்சு நம்ம எப்படி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே தோணும். கவிதா ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கர், கஷ்டப்படுவாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே குறையா சொல்லிக்காம அதை சந்தோஷமா செய்வாங்க. நம்ம விவசாயி கவிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கிட்ட வீட்டுல ரெண்டு அழகான பானைங்க இருந்தது. அந்த அழகான பானைங்க ரெண்டுல ஒரு பானையில ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. ஆனாலும் கவிதாக்கு அந்த ஒரு சின்ன ஓட்டைக்காக அவ்வளோ பெரிய அழகான பானைய தூக்கி போடணுமா அப்படின்ட்டு அதை தூக்கி போட மனசே வரல. யாராவது ஓட்டை விழுந்த பானைய தண்ணீர் கொண்டு போக பயன்படுத்துவாங்களா? ஆனா கவிதா பயன்படுத்தினாங்க. எப்படி தெரியுமா? நீளமான கொம்பு எடுத்துட்டாங்க. அந்த கொம்புல ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு பானைகளை கட்டிப்பாங்க. அவங்க வீட்டுல இருந்து ஆத்தோரத்துக்கு நடந்து போகும்போது அந்த பாதைய கவிதா கவனிச்சாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரணும்னா இந்த பாதை வழியா தானே போயாகணும் அப்படின்னு கவிதா யோசிச்சாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன யோசனை வந்தது. இதை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. வழக்கம் போல தினமும் காலையில எழுந்து ஆத்தோரத்துக்கு போனாங்க. தண்ணிய ரெண்டு பானைகளையும் நிரப்பிக்கிட்டு அதை தோள்ல சுமந்தபடி. எப்படி சுமந்தாங்க தெரியுமா? ரொம்ப டாக்டிக்கோட. அதாவது, அவங்க நடந்து போற அந்த நடைபாதையோட ரெண்டு பக்கத்திலையும் ஒரு பானை வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த கொம்புல. இப்படியே டெய்லியும் கவிதா காலையில எழுந்து ஆத்தோரத்துக்கு போறது அந்த பானைகள் ரெண்டுலையுமே, அதாவது ஓட்டை இருக்கிற பானையிலையும் சரி ஓட்டை இல்லாத பானையிலையும் சரி, ரெண்டு பானையிலையும் தண்ணிய ஃபில் பண்ணிட்டு அந்த பாதை வழியா சுமந்துக்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. இப்படி சில காலம் போய்கிட்டே இருந்தது. இத கூட இருந்து பார்த்துட்டு இருந்த அவங்க அண்ணனுக்கு ஒரு சந்தேகம். ஏன் கவிதா, இந்த பானையில ஒரு பானை ஓட்டையா இருக்கு, இந்த ஓட்டை பானை வச்சுட்டு தண்ணி எடுக்க போற நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு திட்டுறார். கவிதா அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒண்ணுமே பதில் சொல்லல. அவங்க அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நான் பாட்டு கேட்கறேன், சரி விடு, நான் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது அப்படின்ட்டு போயிடுறார். சில நாட்கள் ஆச்சு, சில வாரங்கள் ஆச்சு. ஒரு 1.5 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதை வழி நெடுகுமே அழகான பூச்செடிகள் மலர ஆரம்பிச்சிருந்தது. வழக்கம் போல கவிதாவோட அண்ணனுக்கு இன்னைக்கும் கோபம் அதிகமாயிடுச்சு. அந்த ஓட்டு விழுந்த பானைய தூக்கி போட சொன்னா கேக்குறியா நீ, இன்னமும் அந்த பானையிலே வீட்டுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. கவிதா அதுக்கு பதிலே பேசல. வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தாங்க. அவங்க அண்ணனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. கவிதா ஒன்னும் பேசாம, என் கூட வரீங்களா அப்படின்னு அவங்க அண்ணனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க நடந்து வந்த அந்த பாதை முழுக்க பூச்செடிகள் அரும்பு வைக்க தொடங்கி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவங்க அண்ணன் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ என்ன எங்கயும் கூட்டிட்டு வந்த கவிதா அப்படின்னு கேக்குறார். கவிதா சொல்றாங்க, நீ சொன்னியே அந்த ஓட்டு விழுந்த பானையால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. அந்த ஓட்டு விழுந்த பானையாலதான் இவ்வளவு செடிகள் இந்த பாதை முழுக்க அழகா முளைச்சு வளர்ந்து இப்போ அரும்பும் வச்சிருக்கு. இதெல்லாம் பூக்கிறத பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அண்ணனுக்கு பயங்கர ஆச்சரியம். அது எப்படி? அப்போ கவிதா சொல்றாங்க, ஆமா, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பானையில ஓட்டு விழுந்தது.

0: நானும் கவனிச்சிருந்தான். தண்ணி கொண்டு வரும்போது அந்த பாதை வழியா வரும்போது அந்த பானையில இருந்த தண்ணி எல்லாமே சொட்டு சொட்டா பாத நெடுகிலும் விழுந்துட்டே வந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன் தெரியுமா, நம்ம வீட்டில் நம்ம கிட்ட இருந்த பூச்செடியுடைய விதைகளை கொண்டு வந்து அந்த பாதையில ஊனி விட்டேன். இப்போ தினமும் நம்ம வீட்டுக்கு நான் கொண்டு வரும்போது அந்த தண்ணியிலே இந்த செடிகளுக்கான நீரும் கிடைச்சிருச்சு, இப்படியே செடிகளும் வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கவிதாவுடைய சாதுரியமான யோசனையை பார்த்த அவங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். சே, நான் கூட இந்த பானைகளை ஓட்டு விழுந்த உடனே இதுக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த பானை எதுக்கும் உதவாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய நிறைய மாத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு கவிதா அப்படின்னு அவங்க அண்ணன் பாராட்டினாரு. நேயர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, குறை அப்படின்னு இல்லாத மனுஷங்க யாரும் கிடையாது. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள்லையும் நிறைய குறைகள் இருக்கும். ஆனா அந்த குறைகளை கண்டு வெறுக்காம அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். சோ இனிமே அரை கிளாஸ் தண்ணீரை பாத்தீங்கன்னா பாதி கிளாஸ் காலியா இருக்குன்னு நினைக்காதீங்க, பாதி கிளாஸ் நிரம்பி இருக்குன்னு நினைங்க. நம்ம வாழ்க்கையை பாக்குற கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கும். சரி நேயர்களே, அடுத்த வாரம் வேறொரு கதையோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதி பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூருக்கு போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணத்துலதான். இன்னைய காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டம் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். காவிரி நதிநீர் பங்கீட்லயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம்.
0: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது

0: தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சனையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சனையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்கு அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சனையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும் காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த தீர்வும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால் தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணையை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும்.
0: தமிழகத்துக்குரிய நிதிப்பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதிப்பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரிப்பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்ளடக்கிய வளர்ச்சியின் ஆற்றல்மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை

0: பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலை போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கைத்தறி துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறி துறையை மறுவடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர் அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: பாடல் 1. உரியடி 2 படத்துக்காக கோவிந்த் வசந்தாவின் இசையில் சித் ஸ்ரீராம், பிரியங்கா பாடியது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம். கோ தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசோட மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு ஆவலா இருக்கா? சொல்றேங்க. நம்ம வீடுகள்ல எல்லாம் செல்ல பிராணிகள் நிறைய வளர்க்கிறோம். ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப எல்லாம் பாம்பு கூட வளர்த்துறாங்க செல்ல பிராணியா. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம், எங்க வீட்டுல நிறைய மீன்கள் வளர்த்துறோம்னு சொல்லி. ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ டென்ஷனா இருக்கும் போதோ மீன்களை பார்த்தா மனசு அமைதியாகும்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மீன்களை, அதுவும் அலங்கார மீன்களை வளர்த்துறதையே ஒரு திட்டமா கொண்டு வந்திருக்காங்க நம்ம மத்திய அரசு. அந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அலங்கார மீன்கள் வளர்ப்பு திட்டம் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகத்தால் நடத்திட்டு வர்றாங்க. இந்த திட்டம் விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் வருமானம் தரக்கூடிய தொழிலாகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் அமைக்கப்பட்டது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்கள் மூலம் நிதி உதவி

மானியங்கள், பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறது இந்த திட்டம். இந்த திட்டங்களின் மூலம் அலங்கார மீன் உற்பத்தி, வளர்ப்பு, விற்பனை மற்றும் ஏற்றுமதியை மேம்படுத்தி ஒரு தொழில் முறையான துறையை உருவாக்க முடியுது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னென்னு பார்க்கலாமா? கிராமங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் வருமானத்தை அதிகரிப்பது, அலங்கார மீன் வளர்ப்பை ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு தொழிலாகவும் மேம்படுத்துறது, மீன் வளர்ப்புக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் திறன்களையும் வழங்குவது, இந்தியாவில் அலங்கார மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பது, இதெல்லாம் தான் இந்த திட்டத்தின் நோக்கங்கள். அரசு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிரதமரின் மீன் வள மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மத்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மூலம் அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் உற்பத்தி தொடர்பான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. ஃபிஷரீஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இந்த நிதியின் கீழ் அரசுக்கு சொந்தமான பொது மீன் காட்சியகங்கள் மற்றும் அலங்கார மீன் சில்லறை விற்பனை அலகுகளை அமைக்க நிதி உதவி வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மீன் வளர்ப்பு இயக்குநரகம் மற்றும் மீன்வளத்துறை மூலம் அலங்கார மீன் வளர்ப்பு தொடர்பான பயிற்சிகள் மற்றும் மானியங்கள் வழங்கப்படுது. தேசிய வேளாண்மை கண்டுபிடிப்பு திட்டம். கர்நாடகாவில் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு அலங்கார மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. அலங்கார மீன் வளர்ப்பு பயிற்சி. மீன் வள பல்கலைக்கழகம் போன்ற அரசு நிறுவனங்கள் இந்த பயிற்சிகளை வழங்குகின்றன. ஒரு அலகு அலங்கார மீன் வளர்ப்பிற்கான செலவு, உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்தை நம் அரசு வழிகாட்டுதல்களுடன் நிர்ணயிக்கிறது. அலங்கார மீன்கள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டம் ரொம்ப உதவியா இருக்கு. அழகு, இன்பம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தருகிறது இந்த அலங்கார மீன்கள் என்ற நம்பிக்கை மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுகிறது. இன்னும் பிற காரணிகளால் அலங்கார மீன்களுக்கான தேவை தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பலருக்கு இது ஒரு பொழுதுபோக்காகும், மற்றவர்கள் அழகியல் காரணிகள் மற்றும் நிதி ஆதாயங்களுக்காக அலங்கார மீன் வளர்ப்பை செய்கின்றனர். அலங்கார மீன் வளர்ப்பு ஆர்வத்தின் பிரதிபலனாக இன்று உலகளவில் ஒரு வர்த்தகமாகவே வளர்ந்துள்ளது. சரி, இந்த அலங்கார மீன் வளர்ப்பில் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன் தொட்டிகளை சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். தவறினால் தொட்டி நீர் மாசுபடிந்து மீன்கள் இறக்க நேரிடும். எனவே அலங்கார மீன் வளர்ப்பில் முதலில் பராமரிப்பு முறைகளை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். குளோரின் கலந்த நீரை மீன் வளர்ப்பிற்கு பயன்படுத்தக்கூடாது. மீன் தொட்டிக்கு பயன்படுத்தப்படும் கண்ணாடியில் எந்தவித கீறலும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அலங்கார மீன் தொட்டியின் நீரின் நிறம் பசுமை நிறமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணாடி தொட்டிகளை நேரடியாக சூரிய ஒளி படாத இடங்களில் வைக்க வேண்டும். மீன் தொட்டியின் நீர்க்கசிவை தடுக்க வேண்டும். மிதமான கடின நீரை உபயோகித்தால் எல்லா வகையான மீன்களும் நன்கு வளரும். மீன் தொட்டியின் மீனை விடுவதற்கு முன் மீன்களை நோய் எதிர்ப்பு திறன் உள்ள மருந்துகளில் குளியல் சிகிச்சை அளித்து விட வேண்டும். மீன் தொட்டியில் 75% வரை நீரை நிரப்ப வேண்டும். அலங்கார மீன் தொட்டிகளை கழுவும் போது கவனத்துடன் செயல்பட வேண்டும். மீன் தொட்டியில் மீனை இருப்பு செய்யும் பொழுது ஒன்றுடன் ஒன்று சண்டை போடாத மீன் இனங்களாக பார்த்து இருப்பு செய்ய வேண்டும். மீன் தொட்டியில் ஒரே அளவுடைய மீன்களை இருப்பு செய்தல் நல்லது. சண்டையிடக்கூடிய மீன்களை தனியாக வளர்க்க வேண்டும். மீன் தொட்டிகள் காற்று புகும்படி மூடி வைக்க வேண்டும். நாளொன்றுக்கு 2 தடவை மீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். பயன்படுத்தப்படும் உணவு தொட்டியில் 30 நிமிடத்திற்கு மேல் இருக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதிக உணவு இடுதலை தவிர்க்க வேண்டும். தொட்டியில் உள்ள எஞ்சிய உணவை வெளியில் எடுத்துவிட வேண்டும். மீன் தொட்டியின் அளவில் 15% வரை தொட்டியினை அழகுபடுத்தலாம். தொட்டியில் இறந்த மீன்கள், அழுகிய செடிகளை நீக்கிவிட வேண்டும். நோய் கண்டறிந்த மீன்களை உடனே வெளியில் எடுத்துவிட வேண்டும். கண்ணாடி தொட்டியை கழுவும் பொழுது சோப்பு கரைசலை பயன்படுத்தக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் அலங்கார மீன்கள் வளர்ப்புல இருக்கு. இந்த அலங்கார மீன்கள் வீட்டுல மட்டும் இல்ல, இதை ஒரு அழகிய தொழிலா கூடி பண்ணலாங்கிறது தான் நம்ம மத்திய அரசோட திட்டம். எவ்வளவு திட்டங்கள் இருக்குங்க, நமக்கு தான் தெரியறது இல்ல. இந்த மீன்களை நம்ம வீட்டுல பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த மீன்களை நம்ம ஒரு தொழிலா கூடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, எவ்வளவு அழகான திட்டம். இதை பத்தி இன்னுமே நம்ம அந்தந்த வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மத்திய அரசு கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாமே நமக்கான திட்டங்கள்ங்கிறத நாம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நமக்கு

0: தெரிஞ்ச மத்திய அரசோட திட்டங்களை நிறைய பேருக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த பகுதி. இன்னைக்கு அலங்கார மீன்கள் வளர்ப்பு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரத்துல இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் ஒரு நாள் ஒரு கனவு படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் மற்றும் பவதாரணி பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி.

நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையை நிறைவு செய்யும் பாடல். அதே கண்கள் படத்திற்காக ஜிம்ரானின் இசையில் ராஜன் செல்லையா ஸ்ரீகணேஷ் பாடியது.

நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் சூலூர் வட்டம் அப்பநாயக்கன்பட்டி பி வையாபுரி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: இதுவரைக்கும் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சூலூர் வட்டம் அப்பநாயக்கன்பட்டி பி வையாபுரி குழுவினர் வாசித்திருந்த நையாண்டி மேளத்தை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
3: கேளு.
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு தெரியுமா?
6: லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்வி

0: தகவல்கள் இருக்கா?
1: அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.
0: இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா?
2: டெஃபினெட்லி டெஃபினெட்லி.
0: அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
3: மார்க்கா சொல்லு.
0: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
1: எப்பமா?
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு.
1: ஆஹா.
0: ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: டோன்ட்
0: மிஸ் இட்.
4: இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 PM க்கு துவங்கிட கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல், படம் ஆனந்தராகம்.
1: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் வாழ்வே மாயம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நேரம் 5:39. தொடரும் பாடல் பி ஜெயச்சந்திரன் குழுவினர் பாடியது, படம் காற்றினிலே வரும் கீதம்.

நீங்கள் கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். அது படம் சிம்லா ஸ்பெஷல். நேரம் 5:48:35. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைப்பட பாடல்களை. தொடரும் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, படம் கிழக்கே போகும் ரயில்.

0: பாஞ்சாலி பாஞ்சாலி.
1: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன

எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதல் ஓவியம். ஒலித்த பாடலுடன் திரையிசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் திரையிசை கேட்கலாம் இன்று மாலை 6:40 இரவு 8 மணிக்கும், மீண்டும் இன்று இரவு 9:30 மணிக்கும் கேட்கலாம்.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் தொடரும் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி குறிப்புகளைத் தொடர்ந்து 6:10 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 பா மாலை நிகழ்ச்சியில் தலம் வலம், தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 தொடர்ந்து மனோரஞ்சிதம் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைக்கானம் கேட்கலாம். 10:00 அரங்கிசையில் கண்டதேவி அழகிரிசாமி அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசை கேட்கலாம். திருச்சி ஆர். தியாயுமானவன் அவர்கள் மிருதங்கம். 11:00 நிகழ்ச்சி நேரல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். இனி இதே அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5:57 மங்கள இசை, 6:00 குரலும் விளக்கமும். டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 102 அதிகாரம் செய்நன்றி அறிதல். தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலையில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பி. சுசீலா, எஸ். சரளா, எஸ். ஜானகி மற்றும் எம். ஆர். விஜயா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்களை கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7:00 சுழல் விளக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 7:30 நினைத்தாலே இணைக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசையில் ஏ. எஸ். முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. வி. ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம். 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:00 கேட்டாலே இனிக்கும். 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி. 11:47 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர். பி. தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 சேர்ந்திசை தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 என்னுயிர் தோழி. 1:55 பாடல் 1. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலோகம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் உலகளாவிய தடுப்பூசி திட்டம் இது பற்றிய தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோயில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை கேட்கலாம். 6:40 முல்லை வனத்தில் திரை இசை இடம்பெறும். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்திகள். இடம்பெறும் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம். 7:25 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரெட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து நேர்முகம். இதில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம்.

8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைக்கான, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது தலம் வலம். வழங்குகிறார் சௌமியா.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம தரிசிக்க போகும் கோயில் சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவில். 1677 சாம்ராட் சிவாஜி மன்னன் அவர்கள் வருகை தந்து அன்னை காளிகாம்பாளை தரிசித்து வழிபட்டார் என்றால் இந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். சரி, கோயிலுக்கு போவோமா? ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் ஆலயம் எங்க இருக்கு? சுமார் 400 பழமையான இந்த திருக்கோவில் மிக மிக நெரிசலான குறுகலான பிராட்வேயின் மண்ணடியில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் இக்கோவில் அமைந்துள்ளது. ஒரு வாசல் அர்மீனியன் தெருவிலும் ஒரு வாசல் தம்புச்செட்டி தெருவிலும் அமைந்துள்ளது. ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் ஆலயத்தின் தலபுராணம் வந்து இப்படி சொல்லுது. முன்பு இந்த அம்மன் கடற்கரை ஓரமாக இருந்ததாகவும் அனைவராலும் வழிபடப்பட்டு வந்ததாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு 1640 பிறகு இத்திருக்கோயில் இப்போது உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது கோட்டை கொத்தளம்னு சொல்றோமே, அந்த கோட்டையின் உட்புறம் திருக்கோவில் அமைந்திருந்ததாம். பின்பு ஆங்கிலேய வணிகர்கள் வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் இத்திருக்கோவில் இப்பொழுது இருக்கும் தம்புச்செட்டி தெருவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாம். சுமார் 1800 வாக்கில்தான் இந்த கோயில் இங்கு வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். பழங்காலத்தில் மீனவர்களும் மற்றவர்களும் அம்மனுக்கு செந்தூரம் சாத்தி சென்னியம்மன் என்று பெயரிட்டு இவளை வழிபட்டனராம். இவள் நெய்தல் நில காமாட்சி என்றும் அழைக்கப்படுகிறாள். சரி, கோயிலுக்குள் செல்வோமா? மேற்கு நோக்கி அமைந்துள்ள கருவறையில் அமர்ந்த கோலத்தில் 1000 சூரிய பிரகாசத்துடன் தன் திவ்ய ஸ்வரூபத்தில் காருண்யமான ஒளியை நம்மீது பரவச் செய்கிறாள் அம்பாள்.

0: இனி கேட்கலாம் இன்றைய வானிலை கேட்கலாம்.
1: 1800 ஆண்டைச் சேர்ந்த முத்திரை காசு கிடைக்கப்பெற்றதாம்.

1800 சேர்ந்த முத்திரை காசு கிடைக்க பெற்றதாம். அதில் இந்த காளிகாம்பாள் ஆலயத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இத்திருக்கோவிலில் அம்மன் எழுந்தள்ளியுள்ள ஆண்டு 1800 என்று சொல்கிறார்கள். சரி, மூலவரின் உட்பிரகாரத்தை மேற்கிற்கு போவோம். அங்கே உற்சவர் மண்டபம் உள்ளது. அதில் அம்பாள் பெரிய நாயகி மகா தேஜசுடன் காட்சியளிக்கிறாள். அவளின் இருபுறமும் மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் வெண் சாமரத்தை ஏந்தியபடி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். அம்பாளின் முன்னிலையில் திருமகளும் கலைமகளும் சச்சாமர ரமாவாணி ஸ்வயதர்ஷினி சேவிதா என்ற லலிதா சகஸ்ரநாமத்தில் கூறப்பட்டுள்ளதைப் போல் காட்சியளிக்கின்றனர்.

0: இந்த பெரிய நாயகி அம்பாளே உற்சவர் மூர்த்தியாகி திருவீதி வலம் வருகிறாள். சிறிய நாயகி கோயில் பிரகார மண்டபத்துக்குள்ளேயே பிரதட்சிணம் வருகிறாள். இம்மண்டபத்திற்கு கிழக்கே கருவறை. இத்திருக்கோவில் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், விமானம், கிழக்கு முகமான ராஜகோபுரம் என்று தென்னாட்டு கோவில் பாணியில் கட்டப்பட்டுள்ளதை காண முடிகிறது. அம்பாள் சன்னதிக்கு எதிரே திருசூலம், துவஜஸ்தம்பமும் உள்ளன. கோஷ்டத்தில் விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், வீரபத்ர மாகாளி, மகாவிஷ்ணு, இன்னும் திருச்சுற்றில் துர்கை, நடராஜர், இன்னும் பிற சன்னதிகளை தரிசிக்க முடிகிறது. சரி, திருக்கோவிலின் சிறப்பை பார்ப்போம். உற்சவர் பெரியநாயகி சன்னதி தனி கோவிலை போல் அமைந்துள்ளது. கருவறையில் அம்மனுக்கு வலப்புறத்தில் கமடேஸ்வரர் சன்னதி உள்ளது. சுதை வேலைப்பாடுகளுடன் கூடிய பிரத்யங்கரா தேவியின் திருவுருவம் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது. இத்திருக்கோவிலின் சிறப்பே கருவறையில் ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டுள்ளது என சொல்கின்றனர். சரி, இன்னொரு சிறப்பு இத்திருக்கோவிலுக்கு உள்ளது, என்னவென்று பார்ப்போமா? இன்னித்தேர் என்று சொல்கின்றனர். அதாவது வெண்கல குடை உடைய இனிய ஒலி எழுப்பும் காளிகாம்பாளின் திருத்தேர் ரொம்ப சிறப்பு. அதில் காளிகாம்பாள் உலா வருவது அவ்வளவு அழகாக இருக்கும் என்று தலபுராணம் சொல்கிறது. 1952 உள்ளம் உருகுதையா என்ற பாடலை எழுதிய ஆண்டவன் பிச்சை அவர்கள் இத்திருக்கோவிலில் அமர்ந்துதான் இந்த பாடலை இயற்றினார் என்று அத்திருக்கோவில் சுவற்றில் எழுதப்பட்டுள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் முன்பு தம்புச்செட்டி தெருவில் வசித்த போது அடிக்கடி இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வாராம். 1677 சாம்ராட் சிவாஜி மன்னன் வருகை தந்து அன்னையை வழிபட்டார் என்ற தகவல் வெளிச்சுற்றின் சுவற்றில் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது. எந்நேரமும் போக்குவரத்து சத்தமும் மக்களின் சத்தமும் நிறைந்த நெரிசலான ஒரு வியாபார பகுதியான தெருவில் குடிகொண்டுள்ள அம்மனின் தெய்வீக உருவம் காண்போரை வசியப்படுத்துகிறது. அவளும் விடாது தன்னை பிடித்துக் கொள்ளும் பக்தர்களுக்கு அருள் மாறி பொழிகிறாள். இத்திருக்கோவிலில் அம்மனுக்கு முன்பாக அனைவரையும் அமரச் செய்துதான் தரிசனம் செய்விக்கிறார்கள். கண்களில் நீர்வழிய நம் கவலைகளை அவளிடம் ஒப்படைத்து நிறைந்த மனதோடு ஆலயத்தை விட்டு வெளியே வந்து ஜனத்திரளில் கலக்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் வலம். வழங்கினார்

பாமாலை கேட்டோம். மீண்டும் பாமாலை நாளை மாலை 6:10 கேட்கலாம். இனி விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநிலச் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
2: சாத்தியம் நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய படி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல், அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000,000,000 ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ் டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov

0: லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் வகுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையையொட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் எக்கா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவு தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக்

0: சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:30. முல்லைவனம். முல்லைவனத்தில் தித்திக்கும் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. முல்லைவனத்தின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, படம் பயணம்.

முல்லை வனத்தில் நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் கேஜிஎஸ் தாஸ் பி சுசீலா பாடியது. படம் குமார விஜயம். நேரம் 6:47:30. நேர்களை, உங்கள் நினைவிற்கு நாளை இரவு 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 7:30. முல்லை வனத்தில் தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எல்லாரீஸ்வரி பாடியது. படம் அக்கறை பச்சை.

ஓட்டியது படம் அபூர்வ ராகங்கள். நேரம் 6:55. முல்லை வனத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் உழைக்கும் கரங்கள் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், டி கே கலா பாடியது.

மலைவனத்தில் திரையிசை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. இனி தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் ஷியாமலா.
1: காவிரி நதிநீர் பிரச்சினையிலும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தன் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்ததும், தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வலியுறுத்தி நிதியமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானமும், பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றின் மீது நடைபெற்ற பொது விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் அண்மையில் மறைந்த முக்கிய பிரமுகர்களான பிரபல திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. இதன் மீது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மறைந்த பிரமுகர்களின் சிறப்புகள் மற்றும் பெருமைகளை குறிப்பிட்டு, இவர்களை இழந்து வருந்தும் இவர்களின் குடும்பத்தினருக்கும் துறை சார்ந்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். பேரவையின் முன்னாள் உறுப்பினர் போடி சுருளிவேல் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மறைந்த பிரமுகர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காத்தனர். இதையடுத்து காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் உரிய நேரத்தில் கிடைக்காததால் குறுவை சாகுபடி பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதை தடுப்பதற்கு மாநில அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். காவிரி நதிநீர் பிரச்சினை மற்றும் மேகதாது அணை பிரச்சினை குறித்து மாநில அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியும், ஏன் அந்த நடவடிக்கையில் அரசு ஈடுபடவில்லை என்று திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்முடைய உணர்வு ரீதியான ஒன்று, ஆனால் அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட இந்த அரசுக்கு இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை பிரதமருக்கு கடிதம் மூலம் தெரிவித்ததையும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான விதிகளை சுட்டிக்காட்டி, மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டு மேலும் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பியுள்ளதையும் அவர் எடுத்துரைத்தார். சட்டப்படியாக இந்த பிரச்சினையை அணுகுவதில் அரசு உறுதியாக இருந்தாலும் ஒருமுறை பெங்களூரு சென்று பேசி பார்க்கலாம் என்று தாம் முயற்சி மேற்கொண்டதையும், இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில்தான் தாம் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் இன்றைய காலகட்டத்தில் பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தாகவும், இந்த முயற்சியால் ஏதேனும் அவமானம் நேர்ந்தால் என்ன செய்வது என்று சிலர் கேட்டதாகவும், அப்படி நடந்தால் அதையும் தாங்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் குறுவை சாகுபடிக்கான நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு விட்டதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தி அவர்கள் அனைவரையும் தில்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்த விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாத சூழ்நிலையில்தான் கடந்த காலத்தில் சட்டரீதியான முயற்சியை முந்தைய அரசுகள் மேற்கொண்டதாக குறிப்பிட்டு, மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தேவையற்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், சட்டரீதியான நடவடிக்கைகளில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, ஆணையத்தின் தீர்ப்பு என எதையும் மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படும் நிலையில் அவர்களோடு பேசலாம் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் முயற்சி எடுத்தார். ஆனால் கர்நாடக முதலமைச்சர் குறிப்பிட்ட இந்த நாளில் பேசுவது உகந்ததாக இருக்காது, இன்னொரு நாள் பேசலாம் என்று கூறியதால் அது தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து நாம் எடுத்த முயற்சியால்தான் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை 29/7/2026 முதல் 12/8/2026 வரையிலான காலகட்டத்தில் திறந்துவிட வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டதையும் அமைச்சர் திரு ஆனந்த் சுட்டிக்காட்டினார். தற்போது நமக்குரிய தண்ணீரை திறந்துவிடாத காரணத்தினால்தான் மீண்டும் ஆணையத்தை

0: வலியுறுத்தியதுடன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணையில் போதுமான நீர் இல்லாததால்தான் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீரை பாசனத்திற்காக திறக்க முடியவில்லை என்று குறிப்பிட்ட திரு ஆனந்த், கடந்த காலங்களிலும் நீர் பற்றாக்குறை இருந்தபோது ஜூன் மாதத்திற்கு பதிலாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திலும் கூட மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். காவிரி பிரச்சினையை பொறுத்தமட்டில் தமிழக அரசு ஒருபோதும் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் உரிய நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாது அணை பிரச்சினையில் மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றியது உட்பட பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காத நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மத்திய அரசின் நிதியுதவியோடு நிவாரணம் வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். பேரவையில் இன்று அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து மத்திய வரி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மத்திய வரி பகிர்வுக்கான வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகளின் காரணமாக வரி பகிர்வுக்கான அளவுகோல்கள் எந்த மாநிலத்தையும் பாதகமான நிலையில் வைக்காதவாறு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் குறிப்பிட்டதுடன், இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் முழுமனதாக ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தீர்மானத்தை வரவேற்று பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, 50% அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வு தேவை என்ற திருத்தத்தை இந்த தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்பாக கருத்து தெரிவித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 1983ஆம் ஆண்டில் தாம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தன்னையும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த வலம்புரி ஜான் அவர்களையும் அப்போது தில்லியில் நடைபெற்ற மத்திய மாநில உறவு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அனுப்பி வைத்ததை சுட்டிக்காட்டி, அன்றிருந்த அதே நிலைமைதான் இன்றளவும் தொடர்வதாக குறிப்பிட்டார். இருந்தபோதும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற ரீதியில் அரசு செயல்படுவதாகவும், இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஒருமித்து கருத்து தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். இன்றைய பேரவை விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல உறுப்பினர்களின் பேச்சுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வினோத் அடிக்கடி இடைமறித்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். பேரவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ரகுபதி, திரு கார்த்திகேயன், திரு மார்க்கண்டேயன், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு திலீபன் ஜெய்சங்கர், தாவேகா உறுப்பினர் திரு விஜய சரவணன், காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜமால் முகமது யூனஸ், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் ஷியாமலா.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் ரங்கப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீடுகள் தோறும் சென்று வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கடங்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு லி மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கோனூர் ஊராட்சி கந்தம்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிரந்தர கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் 39 இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது என்றும், அவற்றில் 14 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமானது கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு தொழில் முனைவு பயிற்சிகளை வழங்கி வருகிறது என்றார். செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி நாமக்கல்லில் கூறியுள்ளார். இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு நாமக்கல்லில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. இந்த பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரிஷ் அசோக் செய்தியாளர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக காவல் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகள் இணைந்து அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு 72 கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் குறித்து மாவட்டத்தில் 295 கிராம அளவிலான கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். முன்னதாக நாமக்கல் கோழிப்பனை தொழிலில் உணவு பாதுகாப்பு, நிறுவன சவால்கள், தற்போதைய நிலவரம் என்னும் தலைப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கோழிப்பண்ணை அறிவியல் துறை பேராசிரியர் திரு டி கண்ணன் விளக்கம் அளித்து பேசினார். மேலும் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப நிறுவன முதல்வர் டாக்டர் எஸ் டி ரமேஷ் தேசிய கல்விக் கொள்கை, கல்வி சீரமைப்பு தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களின் பங்கு என்னும் தலைப்பில் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் நலம் AI செயலி மூலம் அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தெரிவித்தார். திருச்செங்கோட்டில் அனைத்து வங்கிகள் சார்பில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் ஏற்பாட்டின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பள்ளி அரங்க மேற்கூரையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அனைத்து வங்கிகள் சார்பில் திருச்செங்கோடு வட்டாரத்தைச் சேர்ந்த 47 மாணவ மாணவிகளுக்கு 3,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்விக் கடன்களுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், கல்வி மட்டுமே வாழ்க்கையின் அடுத்த வாய்ப்புகள் அனைத்திற்கும் ஒரு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றும், பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆண்டுதோறும் August 1ஆம் தேதி தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் காகித ஆலையில் தேசிய காகித தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் காகிதத்தின் முக்கியத்துவம், உலகளவில் காகித பயன்பாடு, நவீன டிஜிட்டல் உலகில் காகிதங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு காகித ஆலை பணியாளர்கள், குடும்பத்தினர் ஆகியோர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். காகிதத்தின் நன்மைகள் குறித்து ஓவியங்கள் வரைதல், கட்டுரை எழுதுதல், நாடகம் நடித்து காட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காகித ஆலையின் தலைவர் திரு என் கோபாலரத்னம் இது குறித்து கூறும்போது, உலக காகித உற்பத்தியில் இந்தியா 5% தன் பங்கை வகிக்கிறது என்றும், நமது நாட்டில் தனிநபர் காகித நுகர்வு 15 கிலோவாக உள்ளது என்றும், இதுவே உலகளவில் தனிநபர் சராசரி 57 கிலோவாக ஆண்டொன்றுக்கு உள்ளது என்றும் கூறினார். எனவே இந்தியாவில் காகித தொழில் அதிக வாய்ப்புகளை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொல்லிமலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்விலூரி மன்னனின் ஆட்சித்திறம் மற்றும் வில்திறனை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் கொல்லிமலையில் 2 நாட்கள் வல்விலூரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி August 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் 2 நாட்களாக கொல்லிமலையில் வல்விலூரி விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் 166 பயனாளிகளுக்கு 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், தொழில் கடன்கள், காதொலி கருவிகள், வேளாண் மானியங்கள், பட்டா மாறுதல் சான்று, நலவாரி அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
0: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 139,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது.

காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்ஜித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹெமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணதிலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளி பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன்

0: போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இப்பொழுது கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மெகா ஹெர்ட்ஸ் கோயம்புத்தூர். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். முதலில் எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% ஆகவும்

கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12 லிருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 லிருந்து 16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து ஒத்திவைக்கவும் மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார் பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இடவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் வானொலியை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளியில் நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடி வகை பயிர்களான பீர்க்கங்காய் பாவற்காய் புடலைக்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரிட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 500 கிராம் கார்பன் டைசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களைச் சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேரம் 7:30.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காக்கடா மலர் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. மல்லிகை, முல்லை, ஜாதிப்பூ இது போன்ற பூக்கள் பூக்காத தருணங்கள் நிறைய இருக்கு. சில பருவ காலங்கள்ல இந்த பூக்கள் குறைவாக இருக்கும், சில சமயங்கள்ல பூக்க கூட பூக்காது. அந்த மாதிரி தருணங்கள்ல இந்த காக்கடா மலர் சாகுபடி அப்படிங்கிறது உதவியா இருக்குது. இந்த காக்கடா செடியை எப்படி நம்ம சாகுபடி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறாங்க முனைவர் அ சிவசங்கரி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: காக்கடா மலர் சாகுபடி, மலர்கள்லயே நிறைய மலர்கள் இருக்கு. உதிரி மலர்கள், கொய் மலர்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான மலர்கள் இருக்கு. காக்கடா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உதிரி மலர்கள் ஆகும். ஒலியேசே குடும்பத்தை சார்ந்த பூ இது. வந்து மல்லிகை பூவிலே ஒரு வகையான மலர் ஆகும். இது வந்து தாவரவியல் பெயர் வந்து பார்த்தீங்களா ஜாஸ்மீனம் மல்டிஃப்ளோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது வந்து இந்திய மல்லிகை, குளிர்கால மல்லிகை, நட்சத்திர மல்லிகை, டவுனி மல்லிகை என்னெல்லாம் சொல்லி அழைக்கப்படுகிறது. இது வந்து இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை தலைமையிடமாக கொண்டது. இந்த காக்கடா வந்து பார்த்தோம்னா வெப்பமண்டலம், வெப்பமண்டல பகுதிகளில் காலநிலையில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மலர் பெயராகும். இது மல்லிகை மாதிரியோ, ஜாதி மாதிரியோ, முல்லை மாதிரியோ அதிக அளவில் வந்து இது வந்து பராமரிப்பு தேவைப்படாது. இது வந்து ஒரு முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆண்டு முழுவதும் பூக்கக்கூடியது. மல்லிகை மலர்கள் எல்லாமே கோடை காலங்களில் அதிகமாக இந்த மலர்கள் கிடைக்கும். காக்கடா மலர் வந்து ஆண்டு முழுவதுமே நம்மளுக்கு பூக்கும் திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்காலத்தில் அதிகமாக பூக்கும் பயிராக இது உள்ளது. இது ஒரு பல்லாண்டு தாவரமாகும். உதிரிப்பூ உற்பத்திக்கு மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் அலங்கார எல்லைகளில் மற்றும் அலங்கார புதர்களை உருவாக்குவதற்கும் இந்த காக்கடா மலர் வந்து பயன்படுகிறது. காக்கடா செடி வந்து ஒரு 3 மீட்டர் உயரத்துக்கு வரும். ஒரு புதர் செடி மாதிரி தான் இருக்கும். இதனுடைய பூக்கம் தன்மை பார்த்தோம்னா மல்லிகை இனங்கள் பொதுவாக கோடை காலத்தில் மார்ச் மாதத்தில் அதிகமாக பூக்கும் தன்மையை கொண்டது. குளிர்காலத்தில் பூக்காது. குண்டு மல்லி மார்ச் முதல் ஜூன் வரை அதிகமாக பூக்கும். இதுவே பிச்சிப்பூ வந்து ஜூலை முதல் நவம்பர் வரை அதிகமாக பூக்கும். ஆனால் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பிற்பகுதியிலிருந்து செப்டம்பர் வரை அதிகமாக பூக்கும் தன்மையை கொண்டது. இது கோடை காலத்தில் பூக்கும் போது குளிர்காலத்தில் அதிக அளவில் பூக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த காக்கடா மலர்கள் குளிர்ந்த வெப்பநிலைக்கு மிகவும் பொருத்தமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த காக்கடா மலர்களை நம்ம ஆண்டு முழுவதுமே நம்மளால் உற்பத்தியை தொடர்ந்து பராமரிக்க முடியும். காக்கடாவில் 2 ரகங்கள் உள்ளன. ஒன்று வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோவன் மார்கழி மல்லிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் 2023 தான் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக பார்த்தோம்னா வெப்பமண்டல பகுதிக்கும் மித வெப்பமண்டல பகுதிக்கும் சாகுபடி செய்ய ஏற்றது. இது கவாத்து செய்வதன் மூலம் வந்து இந்த செடியை வந்து நம்ம ஒரு குத்து செடியாகவும் நம்மால் பராமரிக்க முடியும். காக்கடாவில் 2 விதமான நிறத்தில் மலர்கள் உள்ளன. ஒன்று வந்து வெள்ளை நிறத்தில் மலர்கள் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்களா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மலரியல் துறையிலிருந்து கோவன் மார்கழி மல்லிகை அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அதே போல் கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து பார்த்திங்களா அர்கா அர்பன் அப்படின்ற ஒரு ரகத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்களா 20 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் பூக்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும், சிறிதளவு நறுமணம் இருக்கும். இது வந்து வருடம் முழுவதுமே பூக்கக்கூடிய மலர்களில் ஒரு முக்கியமான மல்லிகை மலர்களில் இது ஒன்று. ஆனால் இதில் வந்து நறுமணம் அதிகமாக இருக்குது. இதே மல்லிகையிலேயோ சரி, ஜாதியிலேயோ சரி, முல்லையிலேயே நறுமணம் அதிக அளவில் காணப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த நிறுவனத்திலிருந்து IAHR JM 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரகத்தையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது டவுனி மல்லிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக இந்த காக்கடா மலர்கள் வந்து தண்டுக்குச்சிகள் மூலமாக தான் இனப்பெருக்கம் செய்யப்படக்கூடியது. இனப்பெருக்கத்திற்கு 10-15 சென்டிமீட்டர் நீளம் உள்ள குச்சிகளை தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த குச்சிகளை பாலித்தீன் பைகளில் நம்ம நடவு செய்யும்போது மணல் ஊடகத்தில் செங்குத்தாக நடவு செய்து பசுமை கூடாரத்தில் வைக்கும்போது செடிகள் 1-3 மாதத்தில் நடவு செய்வதற்கு தயாராக இருக்கும். செடிகள் உற்பத்திக்கு வந்து பாலித்தீன் பைகளை தான் பொதுவாக பயன்படுத்துகிறோம். இந்த பாலித்தீன் பைகளுடைய அளவு 10 சென்டிமீட்டர் விட்டோ இல்லைனா 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கும். இது பொதுவாக இங்கே ஊடகமாக பயன்படுத்துவதற்கு மணல் ஊடகத்தில் தான் இதை பயன்படுத்தணும். வெளியில் வைக்கும்போது என்னுடைய

0: வேர்கள் வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகாது. அதனால் நம்ம பசுமை கூடாரத்தில் வைக்கும்போது நடவு செய்து 3 மாதங்களில் அதிக அளவில் வேர்களை உற்பத்தி செய்து செடி நடவு வயலில் நடவு செய்வதற்கு ரெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்கள் வந்து அதிக அளவு உற்பத்தி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்களா, இந்த இண்டோல் பியூட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலத்தில் நனைத்து நடுவதன் மூலமும் நம்ம வேர்களுடைய எண்ணிக்கையை வந்து வேர்களுடைய உருவாவதை வந்து துரிதப்படுத்தலாம். இண்டோல் பியூட்ரிக் அமிலம் 500 ppmம் நாப்தலின் அஸ்டிக் ஆசிட் 250 ppmம் கலந்து என்னுடைய வேர்களை அடிப்பகுதியை நனைச்சிட்டு நடுவதனால பாலித்தீன் பைகளில் உள்ள ஊடகத்தில் நடவு செய்வதனால நிறைய வேர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். காக்கடா நடவு செய்வதற்கு நல்ல சரியான தருணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஜூன் ஜூலை மாதம் தான் சரியான தருணம். இதுக்காக என்ன பண்ணணும்னா, மே மாதத்திலேயே மழைக்காலம் வருவதற்கு முன்னே நல்ல வடிகால் வசதி உள்ள நிலத்தை பயன்படுத்தி உளிக்கலப்பை விட்டு அதுக்கப்புறம் கலப்பை வட்டுக்கலப்பை அப்புறம் 5-11 கலப்பை பயன்படுத்தி 3 முறை உழவு செய்யணும். அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் பயன்படுத்தி நிலத்தை சமன் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நடவு செய்யணும். நடவு செய்வதற்கு இதனுடைய இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 மீட்டர் வரிசைக்கு வரிசை இடைவெளியும் செடிக்கு செடி 1.5 மீட்டர் இடைவெளியும் கொடுக்க வேணும். தோராயமாக ஒரு ஹெக்டேருக்குன்னு பார்த்தோம்னா 4400 செடிகள் தேவைப்படும். நடவு செய்வதற்கு ஒரு சிறந்த தருணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக மாலை நேரத்தில் எல்லா செடிகளையும் நடவு செய்யணும். இங்கேயுமே வந்து பார்த்திங்களா, காக்கடா நடவு செய்வதற்கு பருவகால மழையெல்லாம் பெய்யுது இல்லைங்களா, அந்த பருவங்களில் நடவு செய்யும் போது செடி நல்லா வேர் பிடிச்சி நடவு வயலில் நிறைய நாளைக்கு இருக்கும். காக்கடா மலர்கள் ஒரு 10 ஆண்டு தாவரம், 10-15 ஆண்டுகள் நடவு வயலில் இருக்கும். ஜூலை முதல் டிசம்பர் மாதத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நடவு செய்யலாம். ஆனால் இந்த பருவமழை காலங்களில் நடவு செய்யும் போதனுடைய வேர் பிடித்து நிறைய நாட்கள் வந்து நடவு வயலில் இருக்கும். வேர் விட்ட 60-90 நாட்கள் உள்ள குச்சிகளெல்லாம் நடவு வயலில் நடவு செய்யறதுக்கு பயன்படுத்தணும். நடவு செய்யும் போது இடைவெளி வந்து வரிசைக்கு வரிசை 1.5 மீட்டரும் செடிக்கு செடி 1.5 மீட்டர் இடைவெளியும் நடவு செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும், இட கொடுக்க வேணாம். அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு செடியும் குழியில் தான் நடவு செய்கிறோம். குழி அளவுன்னு பார்த்தோம்னா 45 cm நீள அகல ஆழ அளவில் தான் நடவு செய்யணும். குழியில் வந்து பார்த்திங்களா தொழு உரம் மண்புழு உரம் இவற்றெல்லாம் கொடுக்கணும். தொழு உரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழிக்கு வந்து 2 கிலோவும் மண்புழு உரம் 500 கிராமும் கலந்து நடவு செய்யணும். நடவு செஞ்சு 10 நாட்களுக்கு பிறகு ஏதாவது செடி காஞ்சி போச்சுன்னா அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோம், புதிய செடிகளையும் நம்ம நடவு செய்ததுனால என்ன ஆகலாம், செடிகளுடைய எண்ணிக்கையை ஒரு ஹெக்டேரில் நம்ம பராமரிக்கலாம். காக்கடாவையும் நம்ம சொட்டு நீர் பாசனத்துலேயும் நடவு செய்யலாம். அப்படி சொட்டு நீர் பாசனத்தில் நடவு செய்யும் போது 7.5 குதிரைத்திறன் கொண்ட மோட்டாரை பயன்படுத்தி தண்ணீர் அரைச்சி 2.5 பிரதான பிளாஸ்டிக் குழாய்களில் கொண்டு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிரதான குழாய்களிலிருந்தும் 2 இன்ச் பிளாஸ்டிக் துணை குழாய்களுடன் இணைக்க வேண்டும். துணை பிரதான குழாய்களிலிருந்து 16 mm பக்க குழாய்களையும் ஒவ்வொரு தாவரங்களோட ஒவ்வொரு வரிசையிலும் இயக்க வேண்டும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்களா ஒரு பக்கவாட்டில் 4 லிட்டர் பர் அவருக்கு வரக்கூடிய வெளியேற்ற உமிழ்ப்பான்களையும் பயன்படுத்தி இந்த காய்களை அமைப்பதன் மூலமும் சொட்டு நீர் பாசனத்திலும் நம்மால் காக்கடாயை நடவு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் வெஞ்சூரியன் சொல்லக்கூடிய தனி உறிஞ்ச அமைப்பு கொண்டும் நீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்தியும் சொட்டு நீர் பாசனத்தில் இணைச்சி செடிகளுக்கு உரம் அளிக்கலாம். நீரில் கரையக்கூடிய உரங்களான யூரியா, அதே போல் ஃபாலிபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய 19, 19, 19 இவற்றையும் இல்லைன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 13, 45 இவற்றையும் கொண்டு கூட செடிகளுக்கு நீரில் கரையக்கூடிய உரங்களை நம்ம வந்து அளிக்கலாம். காக்கடாவில் நீரில் கரையக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை 100% இலைவழி தெளிப்பாளவும் நம்ம வந்து அளிப்பதன் மூலம் என்னுடைய மகசூலை அதிகப்படுத்தலாம்.
1: Farm to City.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to City. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: Farm to City.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: Farm to City.
1: Fresh from the field.
2: Only on FM Rainbow 103 Coimbatore.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103.3 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சிவசங்கரி அவர்கள்.
1: இலைவழி தெளிப்பாடம் அளிக்கும் போது 0.25% மட்டுமே அளிக்கணும். அதே போல இரும்பு சல்ஃபேட்டையும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன்னா அதில் நிறைய நுண்ணூட்ட சத்து குறைபாடு வருவதனால இரும்பு சல்ஃபேட்டும் நம்ம இலைவழி தெளிப்பதன் மூலமும் இதில் வரக்கூடிய நுண்ணூட்ட சத்து குறைபாட்டையும் தடுக்க முடியும். அதுபோல ஒரு செடியிலிருந்து பூக்கக்கூடிய பூக்களினுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 300 பூக்கள் பக்கமாக வரும். அதே போல பூமொட்டுகளுடைய நீளமும் வந்து இந்த இரும்பு சல்ஃபேட் தெளிப்பதன் மூலமும் நம்மால் பூக்களுடைய தரத்தை மேம்படுத்தலாம். காக்கடா செடி

0: அடி உரம் மட்டும் இல்லாமல் மேலரும் சாதாரண முறைப்படியும் நம்ம நடவு செய்யலாம். இது வந்து நான் முதல்ல சொன்னது நீரில் கரையக்கூடிய உரங்களை வந்து யூரியா, ஃபாலிஃபீடு, இல்லை பொட்டாசியம் நைட்ரேட் எல்லாம் அது பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு செடிக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்களா 60, 120, 120 கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை, மணி, சாம்பல் சத்தை இவற்றையும் ஆண்டிற்கு பூ உற்பத்திக்கு அப்புறமேலு இது வந்து பரிந்துரைக்கப்பட்ட உர அளவாகும். இது வந்து பார்த்திங்களா சாதாரண முறைப்படி பரிந்துரைக்கப்பட்ட உர அளவுன்னு பார்த்தோம்னா செடி ஒன்றுக்கு 60, 120, 120 கிராம் செடி பூ பூத்த முடித்த பின்னாடி நம்ம இதை வந்து செடிகளுக்கு அனுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் செடி வந்து நடவு செய்யும்போது 75% பாஸ்பரஸையும் நம்ம அடி உரமாக சாதாரண முறைப்படி அளிக்கிறோம். மீதியுள்ள 25% பாஸ்பரஸ் மற்றும் மேலுரங்களை இதுவே வந்து சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக அளிக்கலாம். காக்கடாவில் பொதுவாக பார்த்தோம்னா பூக்கிறதுக்கு முன்னாடி துத்துநாகம் 0.25%, இது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் 0.5%, இவற்றை தெளிக்கிறதுனால பூக்களுடைய விளைச்சல் வந்து அதிகமாகும். ஏன்னா இது வந்து பார்த்திங்களா அதிக அளவில் வந்து வருடம் முழுவதுமே பூக்கிறதுனால இதில் வந்து நிறைய நுண்ணூட்ட சத்து குறைபாடு காணப்படும். இரும்பு சல்ஃபேட்டை 1 லிட்டர் தண்ணியில் 5 கிராம் என்ற அளவில் மாத இடைவெளியில் தெளிப்பதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்களா பச்சைய குறைபாட்டினால் வரக்கூடிய இலைகள் மஞ்சதாகுது இல்லைங்களா அதெல்லாமே தெளிப்பதன் மூலம் இந்த குறைபாட்டை தவிர்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வாராந்திர இடைவெளியில் 0.25 கிராம் இரும்பு சல்ஃபேட்டையும் இது போல ஒரு சிறிய சிட்டியை சிட்ரிக் அமிலத்தோடு கலந்து இடைவெளி தெளிப்பதன் மூலமும் இதில் வரக்கூடிய மஞ்சள் நிற குறைபாட்டை நம்மால் தடுக்கலாம். முக்கியமான ஒரு பின்சை நேர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவாத்து செய்தல். மல்லிகை, முல்லை, ஜாதி இதெல்லாம் கவாத்து அதிக அளவில் செய்வோம். இது என்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பூ மொட்டுகள் வந்து அதிக அளவில் உருவாகும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வழக்கமாக கவாத்து செய்வதற்கு முன்னாடி நம்ம நீர்ப்பாசனத்தெல்லாம் நிப்பாட்டிடுவோம். இதே போலவே முந்தைய பருவத்தினுடைய வளர்ச்சிகளை 60 சென்டிமீட்டர் உயரம் விட்டு காய்ந்த மற்ற நோயற்ற கிளைகளை எல்லாம் வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு அதே போல் அனைத்து இலைகளையும் கீழ்ப்புறத்தில் இருக்க இலைகளையும் கிளைகளையும் எல்லாத்தையுமே உருவி விட்டுருணும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்களா செடிகள் புதிதாக வளர்வதற்கு தேவையான புதிய கிளைகளையும் இலைகளையும் இது வந்து உருவாக்கும். கவாத்து செய்வதனால என்ன ஆகும் கேட்டிங்களா தாவரத்தினுடைய ஒரு வடிவம் வந்துடும். கவாத்து செய்வதனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி வருது, செடிகளுக்கு ஒரு நல்ல வடிவமைப்பு வருது. அது மட்டும் இல்லாமல் பூ மொட்டுகள் உருவாவதற்கு தேவையான கிளைகளையும் இது உருவாக்குது கவாத்து. காக்கடா மலர்கள் குளிர்காலத்தில் முக்கியமாக நவம்பர் முதல் பிப்ரவரி அதிகமான பூ விளைச்சலை கொடுக்கக்கூடியது. அதனால் காக்கடாவை செப்டம்பரில் பார்த்து செஞ்சோம்னா தரைமட்டத்திலிருந்து 60 சென்டிமீட்டர் உயரத்தில் கத்தரிச்சோம்னா நல்லது. செப்டம்பரில் கவாத்து செஞ்சோம்னா குளிர்காலத்தில் நவம்பர் பிப்ரவரி மாதத்தில் அதிக அளவு ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்களா ஒரு 800 கிராம் பக்கமாக பூவை உற்பத்தி செய்யும். மற்ற மல்லிகை மாதிரியோ இல்லை ஜாதி மாதிரியோ இல்லை முல்லை மாதிரியோ அதிக அளவில் வந்து காக்கடாவை பூச்சிகள் மற்றும் நோய்கள் அதிகமாக தாக்குவதில்லை. இதுக்கு வந்து குறைந்த பராமரிப்பு தான் இதுக்கு தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் மொட்டுப்புழு அந்த மாதிரி உருவாகும். மல்லிகையில் காணப்படக்கூடிய மொட்டுப்புழுக்களை அதிகமாக காக்கடாவையும் தாக்கும். காக்கடாவில் வரக்கூடிய மல்லிகை மொட்டுப்புழு இது பொதுவாக வெயில் காலத்தில் தான் காணப்படும். பூச்சியை கட்டுப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். கவாத்து பண்ணும்போது நம்ம செடிகளை சரியான உயரத்தில் கட் பண்ணணும். முதலே சொன்ன மாதிரி 60 சென்டிமீட்டர் உயரத்தில் இல்லை 2 அடி உயரத்தில் கட் பண்ணி விடணும். இது ஒரு ஒரு புதர் செடியாக இருக்கும். அதனால் புதர் சுகாதாரம், நிழலை ஒழுங்குபடுத்துறது இதெல்லாம் செஞ்சோம்னாவே பூச்சிகள் தாக்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பூச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு பருவம் இல்லாத காலங்களை மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டோம்னாலும் கோடை காலத்துலேயும் பூச்சிகள் தாக்குவது ரொம்ப கம்மியாகும். அது இல்லாமல் நல்ல வடிகால் மற்றும் வயல் சுகாதாரத்தை நம்ம பாதுகாக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பராமரிக்கும் போது பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்பப்போ வந்து காயமான மொட்டுகள், பூச்சி தாக்கிய மொட்டுகள், சிறிய பூக்களாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அப்பப்போ உருவிட்டுணும். நடவு வயலில் லைட் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 ஏக்கருக்கு 1 என்று அமைப்பதன் மூலமும் காக்கடா நடவு வயலில் வரக்கூடிய பூச்சிகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது

0: வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அது இல்லாமல் ஒட்டுண்ணிகளையும் பயன்படுத்தலாம். ஒட்டுண்ணிகளை பயன்படுத்துவதன் மூலமும் நம்ம பூச்சிகள் வரக்கூடியதை கட்டுப்படுத்தலாம். இதை மட்டும் இல்லாமல் வேப்பம் விதை சாறு 5% அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு வேப்ப எண்ணெய் 3 மில்லி கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா புங்க எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது 2% கலந்து தெளிப்பது மூலம் பூச்சிகள் வராமல் தடுக்கலாம். பாரம்பரிய ரசாயனங்களான மற்ற மருந்துகளான எபமெக்டின் அந்த மாதிரி மருந்துகளையும் நம்ம பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக கட்டுப்படுத்தலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் காக்கடாவில் அதிக அளவில் பூச்சிகள் தாக்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. சரியான இடைவெளியை நடவு செய்யும் போது பின்பற்றணும். நல்ல காற்று வர மாதிரி நடவு வயல் இருக்கணும். அதே போல களையெல்லாம் எடுத்த பின்னாடி தாவர குப்பைகள்லாம் அப்பப்போ நம்ம நடவு வயலிருந்து எடுத்து விட்டுறணும். வெப்பமான காலங்களில் பொதுவான நீர் அழுத்தத்தை தவிர்த்துட்டு எதிர்ப்பு திறன் கொண்ட சாகுபடி முறைகளை பயன்படுத்தணும். மஞ்சள் அட்டை ஒட்ட விடலாம், அப்படி இல்லைன்னா நீல நிற ஒட்டும் பொறிகள்லாம் பயன்படுத்தி இதில் வரக்கூடிய பூச்சிகளுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பூக்களை அப்பப்போ கலெக்ஷன் பண்ணி கைமுறையாக அகற்றி இலைப்பெண்களை வெளியேற்ற வேணும். இயற்கை எதிரிகளை கொண்டும் கூட லேஸ்விங்ஸ், ஓரியஸ் வண்டு, சிலந்திப்பேன் இல்லைன்னா ஒட்டுண்ணி கிளவி இவற்றை காக்கடா வயலில் ரிலீஸ் பண்ணுவதன் மூலமும் வரக்கூடிய இலைப்பெண்களுடைய தாக்கத்தை தான் கட்டுப்படுத்தலாம். தாவரவியல் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, வேப்ப எண்ணெய் 2 இல்லது 3 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கலாம். இதோட பூச்சிக்கொல்லி சோப்பையும் கலந்து தெளிக்கிறதுனால நல்லா ஒட்டி இதனுடைய வரக்கூடிய இதை தடுக்கலாம். இதே வேதியியல் கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இமிடோக்ளோவின் சொல்லக்கூடிய மருந்து இது 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அஸ்டமெர்ஃபிரிட் அப்படின்னு சொல்ல மருந்து அது 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் அப்படிங்கிற கலந்து தெளிப்பதன் மூலம் நம்ம இதனோட கட்டுப்படுத்தலாம். பூச்சி மேலாண்மையும் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதலே சொன்ன மாதிரி காக்கடாவை அதிக அளவு மல்லிகை மாறியோ ஜாதி மாறியோ முல்லை மற்ற மல்லிகை தாவர குடும்பத்தை சார்ந்த பயிர்களை தாக்குதலை போலவே காக்கடா மலர்களை அதிகமாக தாக்குவதில்லை. ஆனாலும் நம்ம ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் அதிகமாக வரக்கூடிய தாக்குதலை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இதுல வரக்கூடிய முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட் பிளைட்டுக்கு ப்ரஃபனோஃபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி கலந்து தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். இதே சர்க்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய்க்கு மாங்கோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தினை 0.2% கலந்து தெளிப்பதன் மூலம் இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்தலாம். பூச்சியில அதிக அளவுலோ இல்ல நோய்களோ அதிக அளவுல காக்கடாவை அதிகமாக தாக்குவதில்லை. பொதுவா மல்லிகையில வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இலைப்பேன் அதுதான். டைகோஃபால் அப்படிங்கிற மருந்தை கொண்டு தெளிக்கலாம். அது 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி கலந்து தெளிப்பதன் மூலம் அல்லது அபமெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தையும் தெளிப்பதன் மூலம் அது பார்த்தீங்களா 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு அல்லது நனையும் கந்தகம் அது 3 லிருந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிப்பதன் மூலம் பூச்சிக்கல்லிகளை பயன்படுத்துவதனால இலைப்பேனை நம்ம கட்டுப்படுத்தலாம். ஒரு காக்கடா செடியிலிருந்து 300 மலர்கள் கிடைக்கும். ஒரு ஹெக்டேர்லேருந்து பார்த்தீங்களா 11 டன் மலர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது வருடத்திலேருந்து தான் மகசூல் அதிக அளவில் ஆரம்பிக்கும். நம்ம இது ஒரு பல்லாண்டு பயிர், குறைஞ்சது பார்த்தீங்களா 5 லிருந்து 7 முடிய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதனுடைய மகசூல் குறைய ஆரம்பிச்சிடும். மலர் சாகுபடியும் செய்யும் விவசாயிகள் மல்லிகை மலரையும் மட்டுமே சாகுபடி செய்யாமல் இந்த மாதிரி மற்ற மலர்களான காக்கடா மலர்களையும் சாகுபடி செய்யலாம். இதனால உங்களுக்கு மல்லிகை வருமானம் தர இயலாத மாதங்களான நவம்பர், டிசம்பர், ஜனவரி

0: போன்ற மாதங்களிலும் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து பராமரிப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காக்கடா மலரில் இப்போ பொதுவாக விவசாயிகள்கிட்ட அதிகமாக இதுக்கு முன்னாடியெல்லாம் ரகங்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பார்த்தீங்களா, ஜாஸ்மீன மல்டி ஃப்ளோரத்திலேருந்து கோ1 மார்கழி மல்லிகை என்ற ரகத்தினை 2023 வருடம் வெளியிட்டிருக்காங்க. எனவே விவசாயிகள் அந்த ரகத்தினை பயிர் செய்து அதிக லாபம் பெற்று வாழ்க்கையில் வளம் பெற கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய அலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 94 432 06 004. வணக்கம்.
1: காக்கடா செடி குச்சி மூலமாக தான் நாற்று உற்பத்தி செய்யப்படுது. இதை எப்படி சாகுபடி செய்யலாம், நிலத்தை எப்படி தயாரிக்கணும், அடி உரம், மேல் உரம், தொழு உரம் எவ்வளவு கொடுக்கணும், நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது எப்படி செய்யணும், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை செய்யணும், இதில் வரக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல்கள் என்னென்ன, அதை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம், ஒரு முறை இந்த காக்கடா செடியை நாம் நட்டுட்டோம்னா எத்தனை வருடங்கள் வரைக்கும் நாம் இதை பராமரித்து இதிலிருந்து மலர் அறுவடை செய்ய முடியும், எவ்வளவு இதில் வருமானம் இருக்கும், ஒரு முறை பூக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பருவத்துக்கு எவ்வளோ நாளைக்கு பூக்கும், ஒரு செடியிலிருந்து எவ்வளவு பூக்கள் கிடைக்கும், காக்கடா மலர் சாகுபடியில் ஒரு செடியை உற்பத்தி பண்ணி நடவு நடுறதுலேருந்து இடைவெளி கொடுக்கறதுலேருந்து குழி எவ்வளோ ஆழத்தில் நம்ம எடுக்கணும், இப்படி பல்வேறு விவரங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு SG வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர், நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம்.

புன்னிவனன் பாடியது ரிதம் திரைப்படத்திற்காக. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 8:43. ஒலிப்பது மனோரஞ்சிதம்.

தாண்டவம் திரைப்படத்திற்காக சைந்தவி ஜி வி பிரகாஷ் பாடிய பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 9:30. திரை கானம் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது படம் கலங்கரை விளக்கம்.

திரையிசையை ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நாளை இரவு 7:30 சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் உரை, தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு. நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. திரையிசையில் தொடரும் பாடல் பி. சுசீலா பாடியது, படம் ஆனந்தி.

எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பு கரங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம். நேரம் 9:42. தொடரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல். இது படம் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்.

நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடினார்கள். படம் காக்கும் கரங்கள். நேரம் 9:48. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம்.

ஒலித்த பாடல் திருவிளையாடல் படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இனி தொடரும் பாடல் பி சுசீலா பாடியது, படம் இதய கமலம்.

நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் வீர அபிமன்யு படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியது. உங்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் திரை கானத்தில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா.

திரை கானம் கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரமாகவும், முன்னதாக 7:30 மணிக்கு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியிலும், 8:30 மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியிலும் உங்களது விருப்ப பாடல்கள், உங்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வலம் வரும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேர்கள் இருந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கண்டதேவி அழகிரிசாமி அவர்கள் வாசித்திருக்கும் வயலினிசை. திருச்சி ஆர் தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் வர வல்லப என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலினி சரணம் எனத் தொடங்கும் அருணாச்சல கவிராயர் இயற்றியது சௌராஷ்டிர ராகம் மிஸ்ரசாப் தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து சரசசாம என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காப்பி நாராயணி ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கண்டதேவி அழகிரிசாமி அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் வயலினிசை. திருச்சி ஆர் தாயுமானவன் அவர்கள், மிருதங்கம். நிகழ்ச்சியினி எவரி மாட எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக பருளன்னமாட என தொடங்கும் தர்மபுரி சுப்பராயர் இயற்றியது காப்பிராகம் ரூபகதாளம்.

நேர்கள் இதுவரை கேட்ட சித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கண்டதேவி அழகிரி சாமி அவர்கள் வாசித்திருந்த வயலின் இசை. திருச்சி ஆர். தாயுமானவன் அவர்கள், மிருதங்கம்.

0: நேர்கள் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

நேரம் 11 மணி. இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை 5:57 மங்கள இசை, தொடர்ந்து காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 102 அதிகாரம் செய் நன்றி அறிதல். அதனை அடுத்து நிகழ்ச்சி நிரல் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலையில் மலேசியா வாசுதேவன், பி சுசீலா, எஸ் சரளா, எஸ் ஜானகி மற்றும் எம் ஆர் விஜயா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்களை கேட்கலாம். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 7:30 மணிக்கு உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி கிராம சுகாதார செவிலியர் பிரேமலதா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 மணிக்கு மனம் விரும்புதே. நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் AS முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு போபோமா ஊர்கோலம். 10:30 மணிக்கு கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். 11:30 மணிக்கு ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி. 11:47 கேட்டாலே இனிக்கும். நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் RP தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். R ஸ்வஸ்திரி ஸ்ரீ அவர்கள் வயலின், S ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 சேர்ந்து செய் தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம்.

நாளை பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1:10 என்னுயிர் தோழி. 1:55 பாடல் 1. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் உலகளாவிய தடுப்பூசி திட்டம் கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை. 2:30 உருப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நாளை மாலை 5:30 திரை இசை. 6:10 பாமாலை. 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்திகள்.

நாளை இடம்பெறும் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம். 7:25 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சியில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் உரை, தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு. நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைக்கானம் கேட்கலாம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரி மல்லப்பா பஜன்ட்ரி அவர் வாசித்திருக்கும் ஷெனா இசை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நேரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.